நீ வருவாய் என திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் எஸ் பி பாலு சுப்பிரமணியம் குரலில் ஒரு இனிமையான பாடலை கேட்டு அப்படி நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரமதிகளை 5:34 ஆய்கொண்டிருக்கிறது. தரிசக நீங்கள் மனித கொண்டு உங்கள் பண உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நீட்படுத்துங்கள் 0127125001 அதே போல 0127125111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலக அணிந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி இங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழிகம் அணிந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று தமிழ் திரையுலகத்தினுடைய ஒரு முக்கியமான நட்சத்திரமான நடிகை ராதிகா அவர்களின் அகவிதினம். அவர்களுக்கும் நாங்கள் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வோம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக வத்தலை அக்பர் ரோட்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கருணா வந்திருக்கிறாங்க. பெரிய கலர் உதயபுரம் உதய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடலும் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கல்கே வத்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பள்ளியத்தினது சண்முகரத்தின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குடும்ப உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அர்ப்பணர்ந்து ஃபாரிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு அன்பு கணவர் அப்துல் ஜமால் மற்றும் கந்தவைக்கை உவைதீன் சத்தார் சபிக்கா ஆகியிருக்கவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பணாவத்தின் சரோஜின் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பு மகன் கவிதாஸ்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோட சுமோதரி வகத்தோடு சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா மம்தாஜ் பிகம் சாந்தினி அர்ஷினி அதே போல கிரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பணவாதுகே சின்னத்தம்பி மற்றும் பணாவத்தி சரோஜினி ஆகியோருக்கவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. எட்டியந்தோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி மகள் சுமதி தேவிகா விஜிதா மணிமாறன் கண்ணியம்மா சூட்டி கோபால் ரவிச்சந்திரன் கந்தசுவாமி அதே போல எட்டியந்தோட்டை சிவாஜி ரசக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வத்தரைந்த ஐயா கடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குணசீலன் ஈடன் சீம்குமார் பாதுகே சினதம்பி வலிமுடி செல்வராம் கிருஷ்ண பக்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வழக்கங்களோடு மொனராங்கலை கும்பகண்ணன் தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைய நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கேம் விழுந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கோஸ்லாந்து கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீபன் ஸ்டைலஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீ வாணி விழா சைவ உணவுத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இலித்தன்னத்தோடத்தை சேர்ந்த ஆறுமுகம் சாந்தி அவர்களுடைய செல்வ புதல்வி ஈஷானித்தனுடைய 16வது அகவிதினத்தை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நகரம் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசனம் மிகவும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கோயம்புத்தூர்ந்து பாலு வந்திருக்கிறாங்க. வரலட்சுமி அதே போல மனைவி லதா மற்றும் மகன் ராஜா ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மல்காந்தி ஸ்ரீதரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கழுதாவிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலா கோகுலன் ரமணா கிஷாந்தன் சீனு ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஷகிலா சுந்தரசேகரம் செங்கணிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பீரவலியிலிருந்து ஷமுத்மாதே நசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதுவரை கடவுளிந்து மனு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகலிருந்து மகேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மாத்தலை ரெக்னோட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கோம்லி வந்திருக்கிறாங்க. இதேவேளை முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பூனாகலிருந்து மகேஷ் அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உமாச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பாராயஸ்டர் சிவகுமாரும் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி மூட பேசுகிறது உங்கள் ஷிவானி. வணக்கம். பாடல் சூரிய வம்சம் திரைப்பதுக்காக

உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதோடு அன்பு மனைவி பத்மினி மகள் வசந்தி மற்றும் தினதசன் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வியூவில் இருந்து மலர் வந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திரை சிவமூர்த்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. கேம்பியன்ல இருந்து அழகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்த் லாவா கேம்பியன்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு மயிலம்பாவடிந்து பொன்னமரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவரை விடஸ்கர தோட்டத்தில் இருந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. யோகஜ வேறப்பிடி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து நவீன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆயக்கா அன்பான காலை நேர வணக்கம். சசீந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கலைச்செல்வி, தீப்சிகா, அதே போல ஷானிக்ஷா, ஸ்ரீ, அதே போல ஷான்யா மற்றும் பிரதீக்ஷா மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டு அங்கில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். செல்வி தீவலி, இனிமையான காலை நேர வணக்கங்களோடு அம்பித்தனு, விஜயராஜா, பனிமலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். விதுஷா, இமேஷா மற்றும் பிரத்விக், சரத்குமார் மற்றும் மெனிஷா ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஒரு குடும்பத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி, நீங்கள் நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் அனைத்தும் மனதை மயக்கும் பாடல்களாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஜி எம் ரைஷ்வான் வந்திருக்கிறாங்க. இழந்து கூட வேறு விழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி ரைஷ்வான். இதுவெளி இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அலகேஸ்வன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஏற்படுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மெஸ்கலியால இருந்த அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சிவா தலவாக்கல் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வெதமுழிந்த ஹரிகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடல்

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினைப்படுத்துங்கள் பூஜ்ஜியம் ஒன்று 2 785 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 1. அதே போல பூஜ்ஜியம் ஒன்று 2 775 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகடன் விலகி இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சி நடத்த ஒழிக்கவிருக்கும் பாடுவது சொக்கத்தெங்கன் திரைப்படத்துக்காக.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசிபலன்.
1: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 21 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:35 வரை, ராகு காலம் காலை 10:35 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:35 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நலம், ரிஷபம் சுகம், மிதுனம் நச்சையல், கடகம் கவனம் சிம்மம் செலவு, கன்னி மேன்மை துலாம் சாதனை, விருச்சிகம் ஆதாயம் தனுசு சாந்தம், மகரம் பரிவு கும்பம் பக்தி மீனம் உற்சாகம். மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் நலம், ரிஷபம் சுகம், மிதுனம் நச்சையல், கடகம் கவனம் சிம்மம் செலவு, கன்னி மேன்மை துலாம் சாதனை, விருச்சிகம் ஆதாயம் தனுசு சாந்தம், மகரம் பரிவு கும்பம் பக்தி மீனம் உற்சாகம். இவை இன்றைய

ராஜா திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரியமான காலை நேர வணக்கங்களோடு ஆறுமுகம் ஞானகுரு நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று ஆலியல ரொசட்டில் வசிக்கும் இதாயா தன்னுடைய அகவிதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு கிணவர் சுரேந்திர ராஜா, பாசமான பிள்ளைகள் தின்ஷா மற்றும் அஸ்வின் ஆகியோரும் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சபக பகிர்ந்து கொள்கின்றோம். அம்மன்புரம் செங்கடி சுரேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேரு வணக்கம் சிவானி, பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக கொழும்பு 14 இந்த மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பட்டங்களிலிருந்து சந்தியா வந்திருக்கிறாங்க. அன்பு கிணவர் கருணாகரனுக்காக பலர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தெல்தோட்டை ஆதி மூலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலா வந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேரு வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மா பாடல்கள் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக ராமச்சந்திரன் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போல பாசத்தமிழ் வணக்கங்களோடு மதுரை கந்தகோளையிலிருந்து ராசமணிக்கும் ராஜிதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தப்பழந்து ஜோன் சித்திரன் வந்திருக்காங்க. மனைவி மல்லிகாவுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. வெனக்காலை நீர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியந்தோட்டிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று கூட யாவருக்கும் நிகழ்ச்சி அடுத்த

ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு விணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் மின்காட்சியின் காதலி ஆர்ஜி சிவானி.

0: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தமேபின் ஊடாக சுயாதீன செய்தி பார்வை எடுத்துக் கொள்ள முடியும். இன்று ஆகஸ்ட் மாதம் 21 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு அறிந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் நேற்று பேசப்பட்டிருந்த முக்கியமான விடயங்கள் குறித்து தலைப்புகள் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. புலிகளுடைய முகாம் இருப்பதாக பதற்றத்தை ஏற்படுத்தியவர் கைதாகியிருக்கிறார் என்ற விடயத்தை மையப்படுத்தியதாக நேற்றைய நாளில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால மிக முக்கியமான ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனவே போலி தகவல்களை சமூகமயப்படுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயம் அவரால் வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. நேற்றைய தினம் பிரதமரும் ஒரு முக்கியமான விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இது அரச பாடசாலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்ற விடயம் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதாவது இந்த பாடசாலை கட்டமைப்புக்குள் மாணவர்களை தக்க வைப்பது பாரிய சவாலாக மாறியிருக்கிறது என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பலரும் நேற்றைய தினம் இந்த விடயங்கள் குறித்து சபையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல ஜனாதிபதி நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதை மையப்படுத்தியதான தகவல் ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு பிரிவினருக்குத்தான் இவ்வகையான ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு கிழக்கில் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுடைய காணிகளை விரைந்து விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக பேசியிருக்கின்றோம். இன்னும் பலரும் நேற்றைய தினம் சபையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். நேற்றைய தினம் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு திடீரென வருகை தந்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றியதான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் குறித்தும் பத்திரிகைகள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்த ஒரு விடயமாகத்தான் அதுவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய கருத்தினை மையப்படுத்தியதான ஒரு விடயம் அவரால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே சட்டத்தரணிகள் சங்க தலைவர் நேற்றைய தினம் ஒரு கடிதத்தினை அனுப்பியிருக்கின்றார். அதாவது ஒற்றுமையின்றி பேச்சுக்கு வர முடியாது என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அவர்கள் நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தைக்கு வராததற்கு அரசாங்கம் தான் காரணம் என்ற ஒரு விடயத்தினை நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே சட்டத்தரணிகள் சங்கம் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தராததற்கு அரசினுடைய அச்சுறுத்தலை காரணம் என்ற விடயத்தினை அவர் அடையாளப்படுத்தி பேசியதை நாங்கள் காணலாம். அதுபோல நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக வெளியாகி இருக்கிறது. யோஷித்த கர்ணாகுடாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை பிணையில் செல்ல மேல் நீதிமன்றம் அனுமதி என்பதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்னும் பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் பத்திரிகைகள் தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக ஒரு செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறோம். அதாவது ஜனாதிபதியை மையப்படுத்தியதான ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். பிரதானமாக அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் கையகப்படுத்தப்பட்ட மக்களுடைய காணிகளை விரைவில் விடுவிக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் கடந்த யுத்த காலத்தின் பொழுது பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கப்படக்கூடியவைகளை என அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற வடக்கு கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசானைக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் ராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் ஆகியவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பாக நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்புக்காக ராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களின் பொறுப்பாகும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம் எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்திற்கு வருமாறும் நேற்றைய தினம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் போது இயன்றவரை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறும் மேலும் அறிவுறுத்திய ஜனாதிபதி அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களுடைய வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கி கூறியிருந்தார். அதற்காக உயர் உற்பத்தி திறனை பெற்றுக் கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கு இதன்போது பணிப்புரை விடுத்திருக்கிறார். கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஹர்மலே ஜயசேகர, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதியுடைய மேலதிக செயலாளர், பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர், அதுபோல கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சருடைய செயலாளர் காணி ஆணையாளர் நாயகம், முப்படை தளபதிகள், பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உட்பட பலர் இந்த சந்திப்பின் பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பொழுதுதான் இவ்வகையான கருத்தை ஜனாதிபதி தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையுடைய உட்பக்கத்தில், அதாவது 11வது பக்கத்திலும் ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பு கோட்டை பகுதியை சுற்றுலா வலயமாக்க திட்டம், ஜனாதிபதி தலைமையில் கலந்தாய்வு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். கொழும்பு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை பகுதியை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டம் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலக வங்கியினுடைய கடன் மற்றும் நிதியுதவியின் கீழ் மேல் மாகாண சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகியன இணைந்து கொழும்பு கோட்டை பகுதியை சர்வதேச தரத்திலான சுற்றுலா மையமாக மேம்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. இதன் கீழ் 8 கவர்ச்சிகரமான சுற்றுலா வலயங்களை உருவாக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் கட்டிடங்களை பாதுகாத்து அபிவிருத்தி செய்யவும் முறையான போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் துறைமுகத்துக்கு வரும் சுற்றுலா கப்பல்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பான முதற்கட்ட ஆய்வுகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முறையான போக்குவரத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் முழுமையான திட்டத்தை தயார் செய்து நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாநகர சபை இணைந்து மீண்டும் அது குறித்து கலந்துரையாடுமாறு ஜனாதிபதி இதன் பொழுது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். மேலும் முழு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற கால்வாய்களை புனரமைப்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தஹிரத், கொழும்பு மேயர் கேலி பல்தசார், ஜனாதிபதியுடைய பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமு உட்பட இன்னும் பலரும் கலந்து கொண்டிருப்பதாக இதில் செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டது. மேல் மாகாண பிரதமர் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படை பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதற்குதான் இந்த வகையான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்தலாம். முக்கியமாக சமூக வலைதளங்களில் அண்மைக்காலமாக பேசப்பட்டிருந்த ஒரு விடயம் குறித்து நேற்று அதிகமாக கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த புலிகளுடைய முகாம் இருப்பதாக பதற்றத்தை ஏற்படுத்திய அந்த விடயம்தான் அதுவாக அமைந்திருக்கிறது. தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது, புலிகளின் முகாம் இருப்பதாக பதற்றத்தை ஏற்படுத்தியவர் கைது, போலி தகவல்களை சமூக மயப்படுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை என்பதாக பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் நேற்று தினம் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடக்கில் தென்மராட்சி பழை பகுதி காட்டுக்குள் விடுதலை புலிகளுடைய முகாம் இருப்பதாக தெரிவித்து இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்த திட்டமிட்ட வகையில் போலி தகவலை வெளியிட்ட நபர் கைது செய்யப்பட்டதோடு போலி தகவல்களை சமூக மயப்படுத்தினால் அதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அந்த நபரிடம் இருந்து 2 போலியான தேசிய அடையாள அட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 3 குற்றங்கள் தொடர்பில் சந்தேக நபராக அவர் நீதிமன்றில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சபையில் குறிப்பிட்ட அமைச்சர், அவர் மனித உரிமை ஆணைக்குழுவில் எந்தவித பதவியையும் வகிக்கவில்லை என்ற விடயத்தினையும் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு விடயத்தினை அவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். பிரதானமான ஒரு விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே பாராளுமன்றத்தில் நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றுகின்ற பொழுதே அவரால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன.
1: பட்டஹிர முக்கப்பன் அக்கராயங்குளம் அக்கர தாயக பூமி பிரமாணியாக கனகராயக்கூர பட்டஹிர பதிஞ்சு தியாகராசா விசின் ஹெலிகர ஹெலிபெலிகரகடுத்து எனவா கான்கிரீட் கணியோதா வெட்டக் சகஸ்கரத்தி வெனவா
0: விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த பிரதான விடயம் குறித்த ஒரு விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்தார். அதாவது காணியினுடைய ஏனைய பகுதிகளில் விவசாய பயிற்சியையும் அவர் மேற்கொண்டு வந்திருக்கிறார் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக பழை பகுதியில் தியாகராசா என்ற நபர் வன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான காணியை சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றி அதில் கட்டிடம் ஒன்றை நிர்மாணித்து சிறு ஆடை உற்பத்தி நிலையத்தை நடத்தி வந்திருக்கிறார். காணியினுடைய ஏனைய பகுதிகளில் விவசாய பயிற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. அதனை தொடர்ந்து குறித்த சந்தேகநபர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 சரீரப்பணிகளில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறித்த காணிக்குள் பிரவேசிப்பதற்கும் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. விடுதலை புலிகள் முகாம் ஒன்றை நடத்துவதற்கும் குண்டுகளை உற்பத்தி செய்வதற்கும் இடமளித்திருக்கிறது என்று தவறான நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் உருவாக்கும் வகையில் சங்கித் ஜயசேகர் என்ற நபர் போலியான விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். கண்டங்களுக்கு இடையிலான மனித உரிமைகள் ஆணைக்குழுடைய பணிப்பாளர் என்று தம்மை குறிப்பிடும் சங்கித் ஜயசேகர் என்பவர் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி பழையில் காட்டுக்குள் புலிகள் அமைப்பின் முகாம் என்று இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் வெறுக்கத்தக்க வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த நபர் குறிப்பிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசேட விசாரணைகளை மேற்கொண்டு அந்த நபரை கைது செய்திருக்கிறது. நாட்டில் மீண்டும் பயங்கரவாத செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் போலியான விடயங்களை சமூகமயப்படுத்தினால் அதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அமைச்சர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போலவே மற்றொரு பிரதான விடயம் குறித்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. அதாவது நேற்றைய தினம் சபையில் தெரிவிக்கப்பட்டிருந்த மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்த தகவலாகத்தான் அமைந்திருக்கிறது. பிரதமர் ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த அரசு பாடசாலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி தினகரன் பத்திரிகை முதற்பக்கத்தில் ஒரு செய்தினை தந்திருக்கிறது. எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படும் கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானது என்பதாகவும் அதற்கு உபத்தலைப்பட்டிருக்கிறது. அரசாங்க பாடசாலை ஆசிரியர்களுக்கு இம்மாத சம்பளம் வழங்குவதில் எவ்வித பிரச்சனையும் கிடையாது என்றும் அது தொடர்பாக எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படும் கூற்று உண்மைக்கு புறம்பானது என பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் நேற்று முன்தினம் இவ்வாறான பொய்யான கூற்று ஒன்று சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நேற்றைய தினம் பிரதமர் ஞாபகப்படுத்தியிருந்தார். அதில் அவர் அரசாங்க பாடசாலை அதுபோல அதிபர்களுக்கு இந்த மாதம் சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என்ற விடயத்தினை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்ததையும் பிரதமர் ஞாபகப்படுத்தியிருந்தார்.
2: ඒවයි ආරක්ෂිත බව මිනිමම් ස්ටෑන්ඩර්ඩ්ස් රෙගියුලේෂන්ස් ඇති කරන්න ප්‍රවාහන අමාත්‍යංශය නිකුත් කරලා තියෙනවා කොන්දේසි ගණනාවක් අපි ඉල්ලා සිටිනවා සියලුම දෙමව්පියන්ගේ
0: උඩු ඉනිඳ පළවරු වැඩියගලේ නීති දරම සභයිල් ප්‍රධමර සුටි කාටිරදාලම ඉඳ ආරස පාඩසාලේ ආසිරුලේ සම්බල වහරම් තොරබණ වැඩියගලක මුඛීත්වම් වරෙමින්දාර් එනවේ අධිබර්කල් තොරබණ ප්‍රචනේ උන්රේ අවර් මුන්වෛත උරයාටම් පොදේ ඉවාර තෙරිවිතිරදාර් අන්දර්ක පදරලිකම් වහයිල් නාන් කූර වරඹවදු අවාරණ එන්ද තීරමානමම කඩයාදු ආසිරුල சம்பளம் வழங்கப்படாது என்பதில் எந்த உண்மையும் கிடையாது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வகையில் அவர்களுக்கான சம்பளம் வழமை போன்று உரிய முறையில் உரிய திகதியில் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் பொழுது ருவான் விஜயசேகர எம்பி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கின்ற பொழுதே பிரதமர் இடைநிலவில் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். ருவான் விஜயவீர எம்பி தமது கேள்வியின் பொழுது பாடசாலைகளுக்கு அதிபர்களை நியமிக்கும் போது அடிப்படை கல்வி தகமைகளுக்கு மேலதிகமாக கல்வி அமைச்சரால் வேறு செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்ட விடயங்களை கவனத்தில் எடுப்பதற்கு அவதானம் செலுத்தி இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த பிரதமர் நீண்ட காலமாக அதிபர்கள் நியமனம் அதற்கான நியதிகளுக்கு இணங்க முறையாக முன்னெடுக்கப்படவில்லை. அதனால்தான் நாம் அரச சேவை ஆணைக்குழுவுடன் அதனை முறைப்படுத்துவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அத்துடன் பொதுவான கல்வி மறுசீரமைப்பு ஊடாக மனிதவள முகாமைத்துவ அடிப்படையில் தற்போது இருக்கின்ற முறைமை மீளாய்வு செய்து அத்துடன் அனைத்து சுற்றறிக்கைகளையும் மீளாய்வு செய்து குழு ஒன்றின் மூலம் கல்வி தகமைகளுக்கு மேலதிகமான விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என்ற விடயத்தினை நேற்றைய தினம் சபையில் அவர் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மற்றொரு விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் அதற்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பாடசாலை கட்டமைப்புக்குள் மாணவர்களை தக்க வைப்பது பாரிய சவாலாக மாறியிருக்கிறது என்ற விடயத்தினையும் பிரதமர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். நாட்டில் தற்போது 16 வயது வரையிலான கட்டாய கல்வி சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களை பாடசாலை கட்டமைப்புக்குள் தக்க வைத்துக் கொள்வது பாரிய சவாலாக மாறியிருக்கிறது. கல்வி உயர்கல்வி அமைச்சரான பிரதமரால் இந்த விடயம் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக 16 வயதுக்கு பின்னர் கல்வியை தொடரும் சிறுவர்கள் குறிப்பாக ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையில் வீழ்ச்சி போக்கு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாணவர்களுக்கு ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் நேரம் வழங்குவதற்காகவே விடுமுறை வழங்கப்படுகிறது. அதனால் மாணவர்களுக்கு மன அமைதியும் சுதந்திரமும் தேவை. இதனால் விடுமுறை காலத்தில் மாணவர்கள் மீது அதிகப்படியான கல்வி சுமைகளை சுமத்த வேண்டாம் என பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெண்களையும் இளம் ஆட்களையும் மாணவர்களையும் தொழிலுக்கு அமர்த்துதல் திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விவாதத்தில் தொடர்ந்தும் உரையாற்றிய பிரதமர், எமது அரசாங்கத்தினுடைய கொள்கையானது சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் ஒரு பரந்த அணுகுமுறையை கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு பாதிப்புகளுக்கு உள்ளாகும் சூழ்நிலைகளையும் நிலைமைகளையும் கண்டறிந்து அவற்றை மாற்றுவதற்கான விரிவான தலையீடுகளை நடைமுறைப்படுத்துவதே எம்முடைய முதன்மை நோக்கமாகும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் சட்ட திருத்தங்கள் இந்த பரந்த அணுகுமுறையின் ஒரு பகுதியாகும். உதாரணமாக வெவ்வேறு சட்டங்களில் சிறுவர் என்பதற்கான வரைவிலக்கணத்தில் முரண்பாடுகள் காணப்படுவதுடன் சில சரத்துக்கள் 15, 16, 17, 18 ஆகிய வயதிலேயே கூறப்படுகின்றன. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான தற்போதைய சட்ட கட்டமைப்பிலும் பல இடைவெளிகள் காணப்படுகின்றன. பிரதமர் சுட்டிக்காட்டியிருந்தார், எமது அரசாங்கம் இந்த இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதற்கும் சிறுவர் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதேவேளை பிள்ளைகள் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்வதற்கான பரந்த நடவடிக்கைகளையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. மாணவர்கள் முழுமையான 13 வருட பாடசாலை கல்வியை பெறாது போது அவர்களுக்கு சமூகத்துக்குள் பல்வேறு ஆபத்துக்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தீங்கான நடத்தைகள் மற்றும் எதிர்மறை நிலைக்கு ஆளாக நேரிடலாம். தேவையான திறன்கள் மற்றும் தகுதியின்றி தொழிற்படையில் நுழைவது அவர்களால் சுரண்டப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது. இந்த சவால்களை கருத்தில் கொண்டே பாதுகாப்பான, ஆதரவான மற்றும் சாதகமான கற்றல் சூழலை உருவாக்குவதன் மூலம் மாணவர்கள் முழுமையான 13 வருட கல்வியிலும் பாடசாலை கட்டமைப்புக்குள் இருப்பதை உறுதி செய்வதை 2026 முதல் நடைமுறைப்படுத்தும் கல்வி சீர்திருத்தங்கள் முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தினையும் நேற்றைய தினம் அவர் சபையில் சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே அண்மை காலமாக பாடசாலை அதிபர்கள் ஆசிரியருடன் கலந்துரையாடுகின்ற பொழுதும் இந்த விடயம் தெளிவாக தெரிகிறது. பாடசாலை மாணவர்களுடைய இடைவெளிகள் என்பது ஒரு பாரிய சவாலாக இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்களை மையப்படுத்தியதாகவே பிரதமருடைய கருத்தும் நேற்றைய தினம் சபையில் அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பிரதி அமைச்சர் முனீஃப் முலஃபர் கருத்து தெரிவித்திருந்தார். எனவே தினகரன் பத்திரிகை முதல் பக்கத்தில் அதற்கு பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது, நிலைமைகளை புரிந்து செயற்பட்டால் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கலாம், சகல மக்களும் எமக்கு ஆதரவு, இனவாதத்தை நிராகரிக்கிறோம் என்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை உபத்தலைப்புகளுடன் அதை தந்திருக்கிறது. நிலைமைகளை சரியாக புரிந்து கொண்டு மனிதாபிமானத்துடன் செயற்பட்டால் எத்தகைய பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்ள முடியும் என பிரதி அமைச்சர் முனீஃப் முலஃபர் பார்லிமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். சுற்றறிக்கை எவ்வாறு இருந்தாலும் நிலைமைகளை புரிந்து அரசு அதிகாரிகள் ஏற்படுவது பிரச்சனைகள் உருவாவதை தவிர்க்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரம் தொடர்பில் நேற்று ராமநாதன் அர்ஜுனா எம்பியினால் முன்வைக்கப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் தெரிவித்த அவர், நாட்டில் வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மக்களினதும் ஆசீர்வாதம் எமது அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் நாம் இனவாதம் மதவாதத்தை நிராகரிக்கிறோம். கல்முனை சம்பவம் தொடர்பில் உரிய தற்காலிக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எனினும் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து சமூக ஊடகங்கள் உட்பட பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு விடயங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த விடயத்தில் அரசாங்கம் என்ற வகையில் நாம் உறுதியாக செயற்படுகிறோம். அதேவேளை அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகளாக செயற்படுபவர்கள் நாட்டின், பிரதேசத்தின் மற்றும் மக்களின் நிலைமைகளை புரிந்து கொண்டு செயற்படுவது மிக முக்கியமானது என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்கத்தில் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சீருடை சம்பந்தமாக சுற்றறிக்கை காணப்பட்டாலும் சில சந்தர்ப்பங்களில் மனிதாபிமான ரீதியில் சுமூகமான சில பிரச்சனைகளை அணுக வேண்டியிருக்கிறது. எனவே நுவரெலியாவில் தொழில் புரியும் ஒருவர் அந்த குளிருக்கு ஏற்றாற்போல் உடைகளை அணிகிறார். அந்த நிலைமைகளில் உடைகளில் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அதே போன்று மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. அனைத்தையும் நாம் உணர்ந்து பொறுப்புடன் செயற்படுவது முக்கியமானதாகும். நாம் அனைவரும் அமைதி, சமாதானம், சகோதரத்துடன் செயற்படுவது அவசியம். எந்த பிரச்சனையிலும் வெளிப்படைத்தன்மையுடன் மனிதாபிமானத்துடன் செயற்பட்டால் அதனை தீர்த்துக் கொள்ள முடியும். இனவாதம் மதவாதத்தை விதைத்து அதன் மூலம் அரசியல் நடத்த முனைபவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதற்கு நாம் அகப்படாமல் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தினை நேற்றைய தினம் அவர் சபையில் சுட்டிக்காட்டி பேசியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இன்று இந்த சீருடை விவகாரம் மிக முக்கியமான பேசுபொருளாக நேற்றைய தினம் சபையில் மாறியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே இன்னொரு மிக முக்கியமான விடயத்தினையும் பிரதமர் முனீஃப் முலஃபர் தெரிவித்திருந்தார். சிறப்புரிமைகளை பாவித்து சமூகங்களை திசை திருப்புவது கவலை அளிக்கிறது என்பதாக அவருடைய கருத்தை மேற்கொள்காட்டி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய 3 பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எனவே இனங்களுக்கிடையில் குரோதத்தை வளர்ப்பதும் உண்மைக்கு புறம்பானவற்றை சமூகமயப்படுத்தி குழப்பங்களை தோற்று தோற்றுவிப்பதும் மக்கள் பிரதிநிதிகளுடைய பொறுப்பல்ல என்றும் தெரிவித்த சமய மற்றும் கலாச்சார அவர்கள் பிரதியமைச்சர் மொழி புலவர் சிறப்புரிமைகளை பயன்படுத்தி சமூகங்களை திசை திருப்பக் கூடாது என்ற விடயத்தையும் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்தார். சிரம வாசன நிதியத்தை கலைத்தல் சட்டத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. செய்தி ஒன்று கிடைத்தால் அந்த செய்தியினுடைய பின்னணி உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிந்தே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் ஏனையவர்களை விடவும் மக்களுடைய பிரதிநிதிகள் பொறுப்புடன் நடப்பது அவசியம். இனங்களுக்கிடையில் குரோதத்தை வளர்ப்பதும் உண்மைக்கு புறம்பானவற்றை கொண்டு செல்வதும் எமது பொறுப்பல்ல. மக்கள் நலனுக்காக அவர்களுடைய நன்மைக்காக மனிதாபிமான ரீதியில் நாம் செயல்படுகிறோம். இதன்போது சில நேரங்களில் குறைகளும் தவறுகளும் ஏற்படலாம். தனிப்பட்ட ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி அதனை பூதாகரமாக்குவது முயற்சிப்பது பெரும் கவலைக்குரியதாகும். கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரம் தொடர்பில் அங்குள்ள மக்களிடம் ஆராய்ந்தேன். அது ஒரு சாதாரண விடயமே. இதில் நாம் தெளிவு பெற வேண்டும். புனித அல் குர்ஆன் எமக்கு வழங்கியிருக்கிற செய்தியை நோக்கினால் தவறை தவறு என்று கூறுவதற்கு எமக்கு துணிச்சல் வர வேண்டும். தவறு ஒன்றை சரி என்று நிரூபிக்க முயலும் போதே அது இனவாகமாகிறது. எனவே அந்த வகையில் கல்முனை சம்பவத்தை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் தமக்கான சிறப்புரிமையை பாவித்து சிலர் சமூகத்தை தவறாக திசை திருப்புவது வேதனைக்குரியது என்ற விடயத்தையும் அவர் சபையில்
3: சுட்டிக்காட்டினார். அது வேணக்கோட்ட சமாஜ மாதிய துளாத் மாத்தியவளத் விவித அய விவித அதாஸ் தக்குனுவா அப்பட்டத் பண்ணினவா சமார அவஸ்தாவன் வலதி மமைத்தானே அப்பே இஸ்தாவரே ராஜயாக்லேச இத்தா பெஹதிரு அப்பி சந்தகான் கலா.
0: பெரும்பாலான மக்கள் அமைதி சமாதானம் ஒற்றுமை சகோதரத்துடன் வாழ்வதை எதிர்பார்க்கிறார்கள். ஆட்சியாளர்களாக நாம் இது தொடர்பில் பொறுப்புள்ளவர்களாக செயற்பட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம். எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முஸ்லீம் மக்களின் கலாச்சார உடையை அனுமதிக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த நிகழ்வு இனங்களுக்கிடையில் முரண்பாடு மாறாமல் அதனை உடனடியாக தடுப்பதற்கான தற்காலிக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது நிரந்தரமான தீர்வு அல்ல. அந்த சம்பவம் மோதலாக மாறாமல் சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதையே நாம் சபையில் தெரிவித்தோம். அந்த ஆடையை அனுமதித்தால்தான் அந்த ஊழியர்கள் குறித்த வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார்கள் என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சாணக்கியன் எம்பியும் இந்த விடயம் குறித்து சபையில் தெரிவித்திருந்தார். தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய ஆடை பிரச்சினையை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சி சபையில் சாணக்கியன் எம்பி விசனம். அரசியல் லாபம் தேடுவதாகவும் சாடல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கல்முனை வைத்தியசாலை முஸ்லீம் பெண் சுகாதார உதவியாளர்களுடைய ஆடை பிரச்சினையை வைத்து இரண்டு தரப்புகள் குளிர்காய்வதாக குற்றம் சாட்டிய தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட எம்பியுமான ரா சாணக்கியன் அதில் ஒன்று அரசாங்க தரப்பு, இன்னொன்று இனவாதத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படும் தரப்பு எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். 20வது திருத்தத்துக்கும் கொரோனா காலத்தில் முஸ்லீம் மக்களினுடைய ஜனாசக்களை தகரம் செய்யும் தீர்மானத்துக்கும் ஆதரவளித்தவர்கள் அப்போதைய ஆட்சியாளர்களுடைய காலில் விழுந்து கிடந்தவர்கள் சுற்றுநிறுவம் பற்றி அரசாங்கத்துடன் பேசுவதற்கு தத்துணிவு இல்லாமல் இன்று தமிழ் மக்கள் மீது குற்றச்சாட்டுகிறார்கள். கடந்த அரசாங்கங்களில் சுகாதார அமைச்சில் அதுபோல பிரதி மற்றும் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் ஏன் இந்த சுற்றுநிறுவம் பற்றி பேசவில்லை என்பதாகவும் அவர் நேற்றைய தினம் சபையில் கேள்வி எழுப்பினார்.
3: 20வது திருத்த சட்டம் வரும் பொழுது அந்த 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து இஸ்லாமிய சகோதரருடைய ஜனாசாக்களை எரிக்கும் பொழுது அந்த மோசமான ஆட்சியாளருடன் காலடியிலே விழுந்து கிடந்தவர்கள் இன்றைக்கு அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய சுற்றுநிறுவத்தை பற்றி பேசுவதற்கு வக்கில்லாமல் சில தமிழ் பேசும் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த குற்றத்தை சுமத்த முயற்சிருக்கிறது தவறான விஷயம். இஸ்லாமிய மக்களுடைய மத ரீதியான அடையாளங்களுடன் வருவர் என்றது அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். அது சுற்றுநிறுவம் அனுமதித்தால் அது பிரச்சனை இல்லை. அதை விட்டு வைத்தியர் சுகுணன் மொசாடோட சம்பந்தப்பட்டவர் விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவருடைய பேர் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் மொசாட் ஏஜென்ட் என்று சொல்ற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு இருக்கலாம். கடந்த காலத்திலே சுகாதார அமைச்சருடைய ராஜாங்க அமைச்சியில் பிரதி அமைச்சு பதவியை வைத்திருந்தவர்கள் ஏன் அந்த நேரத்தில் இந்த விடயத்தை பார்க்கவில்லை?
4: இவர்களை அவர்களுடைய மத சுதந்திரத்தோடு தன்னுடைய ஆடையை அதாவது தலையை மூடிக்கொண்டு காலையும் காலுக்கு ஒரு உடையையும் அணிந்து கொண்டு தாங்கள் அந்த தன்னுடைய பணியை செய்வதற்கு இந்த நாட்டிலே எல்லா வைத்தியசாலையிலும் அனுமதித்திருக்கிறார்கள். புதிய ஒரு ஆடையல்ல முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை அல்லது வேறொரு மாற்றத்தோடு வரவில்லை. அவர்கள் வயது வந்த காலத்திலிருந்து காலை மறைத்து வாழ்ந்தவர்கள் தலையிலே துணியை போட்டுக்கொண்டு அல்லது மூடி மறைத்துக் கொண்டு வருவதனால் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் அங்கு ஏற்பட போவதில்லை.
5: இந்த அரசாங்கத்தின் மேல் பெரிய நம்பிக்கை முஸ்லீம் தமிழ் சமூகம், குறிப்பாக சிறுபான்மை சமூகம் வைத்திருக்கிறது. இன்னும் நம்புகிறது இந்த அரசாங்கத்தை. இந்த அதாவது வயது வந்த காலத்திலிருந்து மூடி வாழ்ந்த ஒரு பெண் காலை திறந்து கொண்டு காட்டிக்கொண்டுதான் வர வேண்டும் என்று தொழிலுக்கு அழைத்தால் நியாயமா என்று நான் கேட்கின்றேன். ஒரு மனிதாபிமானத்தோடு பாருங்கள்.
0: நேற்றைய தினம் இந்த விடயம் குறித்து சபையில் மிகவும் காரசார வாதங்கள் நடைபெற்றிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனும் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நாங்கள் சற்று முன்னதாக கேட்டிருந்தோம். அதன் பின்னதாக நேற்றைய தினம் இந்த விடயம் குறித்து அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் ஒரு தெளிவுபடுத்தலையே வழங்கியிருக்கிறார். அது குறித்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய சீருடைகளில் மாற்றங்களை மேற்கொள்ள அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்வு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் காதர் மஸ்தான் எம்பியும் இது குறித்து சபையில் கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்கின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசாங்க ஊழியர்களுடைய உத்தியோகபூர்வ சீருடைகளில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் தனிப்பட்ட வகையில் அன்றி உரிய திணைக்கள சீருடைக்கு குழுவின் மூலம் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்வு காணப்பட வேண்டும் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் சபையில் தெரிவித்திருந்தார். அரசாங்க ஊழியர்களுக்கான சீருடைகள் மற்றும் சீருடை கொடுப்பனவுகள் தொடர்பில் 2019 ஆண்டு வெளியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கைகளில் உத்தியோகபூர்வமாக சீருடை வழங்கப்படும் ஊழியர்கள் கடமையில் ஈடுபடும் பொழுது குறித்த சீருடையை அணிய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். எனினும் கலாச்சார அல்லது மத தேவைகளின் அடிப்படையில் சீருடையில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய கோரிக்கைகள் உரிய நிறுவனங்களுடைய சீருடை குழுக்களின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டு அனைத்து தரப்பினருடைய பங்கேற்புடன் ஆராயப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சுகாதாரத்துறையில் உத்தியோகபூர்வ சீருடைகள் தொடர்பான தீர்மானங்களை சுகாதார அமைச்சின் சீருடை குழு மேற்கொள்வதாகவும் அந்த குழு சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் இயங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று காதர் மஸ்தான் எம்பி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கின்ற பொழுதே அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் இன்னும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சீருடைய முக்கிய நோக்கம் மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் சுகாதார பணியாளர்களை இலகுவாக அடையாளம் காண்பதுடன் சுகாதார நிறுவனங்களில் தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் முறையான சிகிச்சை நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதற்கும் உதவுவதாகும். அதேவேளை கலாச்சார மற்றும் மத உணர்வுகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. அண்மை காலமாக முஸ்லிம் பெண்கள் அதிக அளவில் சுகாதாரத்துறையில் இணைந்து வரும் நிலையில் சீருடை தொடர்பான பிரச்சினையை காரணமாக கொண்டு அவர்கள் சுகாதாரத்துறையில் இணைவதை தடுக்க அரசாங்கம் விரும்பவில்லை என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விடயம் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடாக மாறக்கூடாது. சீருடை தொடர்பான பிரச்சினைகளுக்கு புரிந்துணர்வு கலந்துரையாடல் மற்றும் சட்ட நடைமுறைகளின் ஊடாக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் அண்மையில் ஏற்பட்ட சீருடை தொடர்பான சர்ச்சையினையும் அமைச்சர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட சில முஸ்லிம் பெண் சுகாதார உத்தியோகத்தர்கள் வழக்கமான சீருடைகளுக்கு பதிலாக மத அடையாளத்துடன் கூடிய ஆடைகளை அணிந்தமை தொடர்பிலும் இந்த சர்ச்சை உருவாகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றிய 9 புதிதாக நியமிக்கப்பட்ட முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்கள் தற்காலிகமாக கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். சமூகங்களுக்கு இடையிலான பதற்றம் மேலும் அதிகரிக்காமல் தடுப்பதற்கும் சுகாதார சேவைகள் தடையில்லாமல் இடம்பெறுவதற்கான உடனடி நடவடிக்கையாகவே இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேவேளை நாடு முழுவதற்கும் பொருத்தமான நிரந்தர சீருடை கொள்கையை உருவாக்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற விடயத்தினையும் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் நேற்றைய தினம் ஒரு தெளிவுபடுத்துவதோடு தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பேச இருக்கின்றோம். நேற்றைய தினம் சபையில் மற்றொரு விடயம் குறித்தும் சாணக்கியன் எம்பி தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே இந்த மலையக பெண்கள் தொடர்பான ஒரு கருத்தாக இந்த விடயம் இன்றைய தினமும் பத்திரிகைகளில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் முஸ்லிம் மக்கள் அடித்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஒரு சாரருடைய எண்ணம் என்பதாக இன்றைய தினம் அது தொடர்பான ஒரு செய்தி ஒன்றை வீரகேசரி பத்திரிகை 3 பக்கத்தில் தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய இந்த பல்வேறு விடயங்களை இன்றைய தினம் அவர் சபையில் தெரிவித்திருந்தார். அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மலையக பெண்கள் நீண்ட காலமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு தங்களுடைய உழைப்பை வழங்கி வருகின்ற போதிலும் அவர்களுடைய தொழில் பாதுகாப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வாழ்க்கை உரிமைகள் தொடர்பில் போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதான விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் தொழில் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தேவையான சட்ட திருத்தங்களும் சாதகமான முன்மொழிவுகளும் போதுமான அளவில் முன்வைக்கப்படவில்லை. அதேவேளை பெருந்தோட்ட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் காணி உரிமை பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தினையும் சுட்டிக்காட்டியிருந்தார். சம்பளத்தை அதிகரித்தால் மாத்திரம் பெருந்தோட்ட மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கிவிட முடியாது. அவர்களுக்கு சொந்த சொந்தமான காணி, பாதுகாப்பான வீடு, குடிநீர், சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தித்வா புயலின் தாக்கத்துக்கு பின்னரும் மலையக மக்களுடைய வீடு மற்றும் காணி தொடர்பிலான அடிப்படை பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வு வழங்கப்படவில்லை. இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்களாக மலையக மக்கள் காணப்படுகிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையை, நிரந்தர பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயமும் அவரால் நேற்று தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் சாணக்கிய எம்பி தன்னுடைய கருத்தினை சபையில் நேற்று தினம் முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இலங்கை தமிழரசு கட்சியானது இந்த விடயம் தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டையும் ஊடக அறிக்கை மூலமாக உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தும் என்ற விடயத்தையும் அவரால் தெரிவித்திருந்தது. சீருடை தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்தும் அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதுபோலவே எதிர்வருகின்ற காலங்களில் தங்களால் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற விடயங்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல நேற்றைய தினம் மற்றொரு பிரதான விடயம் குறித்த பேசுபொருள் விடயம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய கடிதம் தொடர்பான தகவலாக அமைந்திருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பேசலாம் இந்த விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சட்டத்தரணிகள் சங்கத்தின் கடிதத்தினால் சபையில் வாக்குவாதம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியலமைப்பினுடைய 22வது திருத்தம் மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு நீதியரசர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பார்லிமன்றத்தை தெளிவுபடுத்துவதற்கு இருந்த நடவடிக்கையை ஒத்திவைத்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுப்பியிருந்த கடிதத்தால் சபையில் நேற்று கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. பார்லிமன்றம் நேற்று காலை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் சூடியிருந்தது. பிரதான நடவடிக்கைகள் முடிவடைந்த நிலையில் ஆளும் கட்சி பிரதமர் கொறடா நலிந்த ஜாதிச ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுப்பியிருந்த கடிதத்தில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சபையில் தெரிவித்திருந்த கருத்து அச்சுறுத்தலான நிலைப்பாடாக இருந்தது என குறிப்பிட்டிருக்கிறது. இது பாராளுமன்ற சம்பிரதாயத்துக்கு எந்த அளவு பொருத்தம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். சட்டத்தரணிகள் சங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய 225 பேருக்கும் அறிவுறுத்தும் நடவடிக்கை ஒன்றுக்கு அழைப்பு விடுவதற்கு சபாநாயகருக்கு மாத்திரமே முடியும் என்றும் பாராளுமன்ற சம்பிரதாயத்தையே சபாநாயகர் சபையில் தெளிவுபடுத்தியிருந்தார். அதே நேரம் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த எந்த வகையிலும் அது அச்சுறுத்தலாக இருக்கவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிடுகையில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதியரசர்களை உயர்நீதிமன்றங்களுக்கு நியமிக்காமை தொடர்பில் விடயங்களை முன்வைப்பதற்கு சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவருக்கு அழைப்பு விடுத்தமை தொடர்பான சகல கடித ஆவணங்களையும் ஹன்சாண்டில் பதிவிடுகிறேன். இது தொடர்பில் இதற்கு முன்னர் சபாநாயகருக்கும் சபை முதல்வருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் ஊடகங்கள் வாயிலாக தவறான பிரச்சாரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் இது தனது தனிப்பட்ட ஒரு அழைப்பு அல்ல, நான் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இதில் செயல்பட்டேன் என்ற விடயத்தை அவர் சபையில் தெரிவித்தார்.
1: விசேஷன்மை லிபியட பதனம் வண்ணே ஈதினே மே பார்லிமேந்து சபாகர்பே துல கிரியாத்மக உணு சங்வாதே பிலிபது இது மமத்தின எமதியா திமுனா
0: சபாநாயகர் ஊடாக பார்லமெண்டத்தில் உள்ள 225 பேரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றே நான் கூறினேன். இதனை வேறு விதமாக தவறாக சித்தரித்திருக்கிறார்கள். 2026 ஆகஸ்ட் 19 தேதி பார்லமெண்டத்தில் இடம்பெற்ற விவாதம் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் நேற்றைய தினம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து எதிர்க்கட்சி முன்வைத்த யோசனை காலத்திற்கேற்றது என்றும் அது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனினும் இது தொடர்பில் அரசு தரப்பில் அச்சுறுத்தல் விழுக்கும் பாணியிலான நிலைப்பாடு காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி ஒரே நிலைப்பாட்டிற்கு வருமாறு அதில் கோரப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அச்சுறுத்தலான துணையிலேயே உரையாற்றியிருக்கிறார்கள். சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவரின் நிலைப்பாட்டுடன் உடன்படுகிறேன். இந்த நாட்டில் அரசியலமைப்பின் ஊடாக கருத்து தெரிவிக்கும் பேச்சு சுதந்திரம் இல்லையா என கேள்வி எழுப்புகிறேன். அடிப்படை உரிமையான கருத்து சுதந்திரத்தை நிறைவேற்ற அதிகாரத்தினாலோ 3/2 பெரும்பான்மையினாலோ எந்த ஒரு நபராலும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த விடயத்தில் தெளிவாகவே அரசாங்கத்திடமிருந்து அச்சுறுத்தலான தோரணை காணப்பட்டது. தற்போது சட்டத்தரணி சங்கம் வேறொரு நாளை கோரியிருக்கிறது. எனவே அரசாங்கத்திற்கு சார்பான ஊடகங்கள் சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவரின் அழைப்பை நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டு பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றன. ஆனப்படியினால் இப்போதாவது இது திருத்தப்பட்டு சரியான விடயங்களை முன்வைக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவரை போன்றே சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவரும் ஒரு பிரஜை ஆவார். பிரஜைகளை சமமாக நடத்துவது அரசின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அவரால் நேற்றைய தினம் சபையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையும் ஒரு செய்தியை தந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது. சட்டத்தரணிகள் சங்கம் இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தராததுக்கு அரசின் அச்சுறுத்தலை காரணம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பகிரங்க குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சபையில் தெரிவித்திருந்தார். பிரதானமாக பார்லிமென்றத்தை சேர்ந்த பார்லிமென்ற உறுப்பினர்கள் அச்சுறுத்தலான துணையில் உரையாற்றியமின் காரணமாக இவ்வகையான விடயம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் அஜித் பி பெரேராவும் நேற்றைய தினம் சபையில் உரையாற்றியிருந்தார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த நாட்டின் சுயாதீன அமைப்பாகும். அந்த சங்கம் நாட்டினுடைய நடவடிக்கைகளில் சுயாதீனமாக செயற்பட்டிருக்கின்றன. அவர்களை இந்த பார்லிமென்றத்துக்கு அழைத்து பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய நிலைப்பாட்டை கேட்டிருக்கிறது. அதனால் சட்டத்தரணிகள் சங்கம் பார்லிமென்றத்திற்கு வருகை தர இருந்த சம்பவம் தொடர்பில் சபை முதல்வர் மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் தெரிவித்த கருத்து அச்சுறுத்தலானது என அவர்கள் உணர்வாக இருந்தால் அதனை தெரிவிக்கும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே சட்டத்தரணிகள் சங்கம் தொழிற்சங்கம் அல்ல, இந்த நாட்டில் உரிமைக்காக குரல் கொடுக்கும் ஒரு சுயாதீன அமைப்பாகும். அதனால் சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்களுக்கு அனைவரும் செவி சாய்க்க வேண்டும் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் எழுந்த அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிடுகையில் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் அச்சுறுத்தும் வகையில் அமைந்துள்ளன என இதற்கு முன்னர் யாரும் கடிதம் எழுதியதில்லை, அவ்வாறு செயற்படுவது பாராளுமன்ற சம்பிரதாயத்துக்கு பொருத்தமா என பார்க்க வேண்டும் என்ற விடயத்தையும் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தில் அனுப்பியிருந்த கடிதத்தில் எந்தெந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன என்பது குறித்த ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகை அதனை பிரதான செய்தியாக தந்திருக்கிறது. ஒற்றுமையின்றி பேச்சுக்கு வர முடியாது, எம்பிக்களுடனான சந்திப்பை ஒத்தி

அரசுக்கு ரஜீவ் கடிதம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விளக்க மற்றும் ஆளும் எதிர்கட்சியினர் பங்கேற்பது தொடர்பாக உறுதி செய்யப்படும் வரை கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து இலங்கை சட்டத்தரவை சங்கத்தினுடைய தலைவர் ரஜீவ் அமரசூரியே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் பல்வேறு விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழிவின் மீது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கும் கூட்டத்துக்கான அழைப்பு தொடர்பாக இடம்பெற்ற பல்வேறு கடித பரிமாற்றங்களை மேற்கோள் காட்டி இந்த கடிதத்தை எழுதுகிறோம். இது முக்கியத்துவம் வாய்ந்ததும் உரிய நேரத்தில் முன்வைக்கப்பட்டதுமான ஒரு முன்மொழிவு. இந்த விடயத்தில் தேசிய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இரு தரப்பினரதும் ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்படும் என்றும் அதன் மூலம் இலங்கை சட்டத்தடிகள் சங்கம் இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக முன்வைக்கும் கரிசனைகளை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்பாக புரிந்து கொண்டு அவற்றை கருத்திற்கொள்ளும் வாய்ப்பும் உருவாகும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். எனினும் நேற்று முன்தினம் அதாவது 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்கம் வெளிப்படுத்திய நிலைப்பாட்டை கருத்தில் கொள்ளும் பொழுது இந்த விடயத்தில் தற்போது எந்த ஒரு கருத்தொற்றுமையும் காணப்பட என்பதுடன் தமது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறானதொரு வாய்ப்பை வழங்குவதில் அரசாங்கத்துக்கும் தற்போது ஆர்வம் இல்லை என தோன்றுகிறது. எதிர்க்கட்சி ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக தனது கடுமையான ஆட்சேபணியை வெளிப்படுத்தியிருக்கிறது. எனினும் இந்த விளக்க கூட்டமானது ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயம் தொடர்பான தங்களுடைய அணுகுமுறையை புறநிலையாக பரிசீலிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். எனவே இந்த விளக்க கூட்டத்தில் இரு தரப்பினரும் பங்கேற்பது உறுதி செய்யப்படும் வரை கூட்டத்தை ஒத்திவைப்பதற்கான நடவடிக்கைகள் தயவு செய்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விளக்க கூட்டத்தை முன்மொழிந்து அது தொடர்பில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தமைக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இது அரசியலமைப்பு தொடர்பான விவாதத்தில் ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையாகும் என்பதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக அடையாளப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சபையில் நேற்று இன்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அது குறித்த செய்திகளுக்கும் நாங்கள் இப்பொழுது முக்கியத்துவம் வழங்கக்கூடியதாக இருக்கும். தயாஸ்ரீ ஜெயசிக்கர் எம்பி ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். சிகரெட் மற்றும் மதுபானம் மீதான வரியை மறுசீரமைக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்து அவரால் சபையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் தெரிவித்திருந்தது. உலக சுகாதார ஸ்தாபத்தினுடைய அறிக்கைக்கு அமைய வருடாந்தம் 13,000 முதல் 20,000 பேர் புதிதாக சிகரெட் பாவனைக்கு அடிமையாக நிலையில் இலங்கையில் தற்போது 75% சிகரெட் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதேவேளை பெண்கள் சிகரெட் பயன்படுத்தும் வீதம் ஆண்மைக்காலமாக உயர்வடைந்து வருவதாகவும் அவர் மற்றும் ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் சிகரெட் மற்றும் மதுபானம் மீதான வரியை மறுசீரமைக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதேவேளை நாட்டில் சிகரெட் மற்றும் மதுபானம் மீதான வரிகளை கர்மவரி என்றே கூறப்பட வேண்டியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் 160 ரூபாய் பெறுமதியான சிகரெட் ஒன்றுக்கு 109 ரூபாய் வரியும் 3,700 ரூபாய் மதுபான போத்தல் ஒன்றுக்கு 2,200 ரூபாய் வரியும் அறவிடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் விலையில் கேள்வி எழுப்பிய பொழுதே அவரால் இந்த கருத்துக்கள் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் நாட்டில் 160 ரூபாய் பெறுமதியான சிகரெட் ஒன்றுக்கு 109 ரூபாய் வரி விதிக்கப்படுகிறது. இதனால் நாட்டுக்குள் சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகள் கொண்டு வரப்படுகின்றன. இதனால் பெரும்பாலானோர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்டவிரோத செயற்பாடுகளால் அரசாங்கம் பாரிய வருமான இழப்பை எதிர்கொள்கிறது. இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு சிகரெட் கொண்டு வரப்படுவதை தடுப்பதற்கு அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வி அவரால் எழுப்பப்பட்டிருந்தது. அதுபோலவே மதுபான மோதல்கள் குறித்த விடயமும் அவரால் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. சட்டவிரோத மதுபானங்களை அருந்தி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே சிகரெட் மற்றும் மதுபானம் மீதான வரியை மறுசீரமைக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதுபோல நேற்றைய தினம் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவும் ஒரு விடயத்தினை பிரதானமாக தெரிவித்திருந்தார். இஸ்ரேலில் வேலைவாய்ப்புகளுக்காக நாடு முழுவதும் 726 பேர் தெரிவு என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இஸ்ரேலுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கையின் கீழ் இதுவரை 7 புரிந்துணர்வு நெறிமுறைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய 4வது பக்கத்தில் அது குறித்த செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற சாமர சம்பந்ததநாயக்க நேற்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே பிரதமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். இஸ்ரேலில் தற்போது
30,291 இலங்கையர்கள் தொழில் புரிந்து வருவதாக தெரிவித்த அவர், 2026 ஆகஸ்ட் 2 தேதி நிலவரப்படி இஸ்ரேலில் குறித்த எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவற்றில் 2025 டிசம்பர் 22 தேதி கைச்சாத்திடப்பட்ட இறுதி நெறிமுறையான வர்த்தகம் மற்றும் சேவை துறை தொடர்பான ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கைக்கு 3,000 வேலைவாய்ப்புகள் ஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. இதற்காக நடத்தப்பட்ட நேர்முக தேர்வில் தகுதி பெற்ற 881 பேரில் 726 பேர் குழுக்கள் முறையின் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் பிரதமர் இதன்பொழுது சபையில் தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுக்கான வேலைவாய்ப்பு தெரிவுகள் வீட்டு அடிப்படையிலான பராமரிப்பு, சேவை, விவசாயம், நிர்மாணம், உட்கட்டமைப்பு மற்றும் புனரமைப்பு, ஹோட்டல், வீட்டு பராமரிப்பு, உணவகங்கள், உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் சேவைகள் ஆகிய துறைகள் உள்ளடங்குவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார். இதற்கான விண்ணப்பங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளம் ஊடாக கோரப்படுவதுடன் அது தொடர்பான அறிவிப்புகள் பணியகத்தினுடைய உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தின் ஊடாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவரால் நேற்றைய தினம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமான பல்வேறு விடயங்கள் குறித்தும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதேபோல தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜாயசிங்கவும் சபையில் உரையாற்றியிருந்தார். அவருடைய கருத்துக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நீதித்துறையை அரசியல் மயப்படுத்திய ராஜபக்சாக்கள் நீதித்துறை சுதந்திரம் பற்றி பேசுவது நகைப்புக்குரியது என்பதாக தினகரன் பத்திரிகை 4 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நீதித்துறையை அரசியல் மயப்படுத்திய ராஜபக்சாக்கள் இன்று நீதித்துறை சுதந்திரம் பற்றி பேசுவது நகைப்புக்குரியது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன பிரதமர் நீதியரசரவை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்துள்ளமை பாராளுமன்ற நிலையியற் கட்டளையின்படி தவறாகும் என்றும் அது தொடர்பில் சட்டத்தணிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று பெண்கள், இளம் ஆட்கள் மற்றும் பிள்ளைகள் தொழிலுக்கு அமர்த்தல் திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. சபையில் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சபைக்கு வருகை தந்து சிறிது நேரம் உரையாற்றியிருக்கிறார். அதற்கு பதிலளிக்க முற்படும் பொழுது சபையிலிருந்து ஓடிவிடுகிறார். இதனையே தொடர்ச்சியான பழக்கமாக கொண்டிருக்கிறார். நீதித்துறையினுடைய சுதந்திரம் பற்றி தற்போது நாமல் ராஜபக்சே பேசுகிறார். அவர்கள் அரசாங்கம் 2013 அப்போதைய பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டார் நாயக்கவை சட்டவிரோதமாக பதவி நீக்கியதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை என்ற விடயத்தையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவரால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்ததை காணலாம். எனவே சபை நடவடிக்கைகள் இவ்வாறு அமைந்திருந்தது. நேற்றைய தினம் பிரதானமாக மற்றொரு பிரதான விடயம் பேசப்பட்டிருந்தது. சபைக்கு ஜனாதிபதி வருகை தந்திருந்த விடயங்கள் குறித்த செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது குறித்த செய்தி ஒன்று இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு அனுர திடீரென விஜயம் என்பதாக அதற்கு தலைப்பட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்துக்கு திடீரென வருகை தந்திருக்கிறார். பாராளுமன்ற கூட்டத்தொடர் வழமை போல் இடம்பெற்று வரும் நிலையில் ஜனாதிபதியுடைய இந்த எதிர்பாராத வருகையானது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பார்வையாளர்களுடைய சிறப்பு கவனத்தை ஈர்த்திருந்தது. சட்டசபை நடவடிக்கைகளில் அவதானம் செலுத்தப்படும் இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியுடைய பிரசன்னம் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தலாம். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதில் பேசப்பட்டிருந்த விடயங்கள் குறித்த ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. தேசிய மீராது நபி விழா நிகழ்வுகள் நாளை முதல் ஆரம்பம். பிரதான நிகழ்வு 26 தேதி பிரதம அதிதியாக ஜனாதிபதி பங்கேற்பு என்பதாக அதற்கு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய 4 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 42 தேசிய மீலாது நபி நிகழ்வுகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாகவும் உத்தியோகபூர்வ அரச பெருவிழா எதிர்வரும் 26 தேதி நீர்கொழும்பு பெரியமுள்ள ஹல் ஹிலால் மத்திய கல்லூரி வளாகத்தில் மிக விமர்சையாக நடைபெற உள்ளதாகவும் மத மற்றும் கலாச்சார விவகார பிரதியமைச்சர் மோனிக் முல்லப்பர் தெரிவித்திருக்கிறார். அரசு சார்பில் மிக கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உத்தியோகபூர்வ விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற உசட ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே இந்த தகவலை பிரதியமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் மத மற்றும் கலாச்சார விவகாரங்கள் பிரதியமைச்சர் முனிக் முலப்பர் மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் நிஹமதுல்லா நிலூபர் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அரசு சார்பில் மிக கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உத்தியோகபூர்வ விழாவை முன்னிட்டு பல முன்னோடி சமூக பணிகளும் பண்பாட்டு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விடயமும் அவரால் கூறப்பட்டிருந்தது. தேசிய மீலாத் தினத்தை முன்னிட்டு எதிர்வருகின்ற 22 தேதி நீர்கொழும்பு போராத்தொட்ட அல்பலால் கல்லூரியில் விசேட ரத்ததான முகாமும் 23 தேதி நீர்கொழும்பு
காமச்சோடை ஜும்மா பள்ளி வளாகத்தில் மரநடுகை வேலை திட்டமும் நடைபெற இருக்கிறது என்ற விடயமும் ஒரு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அனைத்து சமூக மக்களும் பள்ளிவாசலுடைய செயற்பாடுகளை நேரில் கண்டுகளிக்கும் வகையில் எதிர்வரும் 24ஆம் தேதி நீர்கொழும்பு பெரிய முல்லை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் திறந்தவெடி பள்ளி பார்வையிடுதல் நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. இவற்றுக்கு மேலதிகமாக கலாசார கண்காட்சி, மீலாது நபி ஞாபகார்த்த அஞ்சல் முத்திரை வெளியீடு, உலமாக்கல் கௌரவிப்பு போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு விழா என்பனவும் பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகளும் இவ்விழாவை முன்னிட்டு நடைபெற உள்ளதாகவும் ஊடக மாநாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். விடயத்தினையும் அவர்கள் நேற்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பொழுது தெளிவுபடுத்தியதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செய்து வருகின்றோம். தீவிரமடைகின்ற எல்நினோ வறட்சி, 7 மாவட்டங்களில் 81,000 பேர் பாதிப்பு, குடிநீர் விநியோகமும் அதிகரிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். இந்த விடயம் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: விளம்பரடைவுகளின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட்டுக் காலநிலை தொடர்பான பல்வேறு செய்திகள் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. தீவிரமடைகிறது எல்னினோ வறட்சி. 7 மாவட்டங்களில் 81,000 பேர் பாதிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் நிலவுகின்ற இந்த எல்னினோ வானிலை தாக்கத்துடன் தொடர்புடைய வறட்சியான காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களில் 25,563 குடும்பங்களை சேர்ந்த 81,605 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்திருக்கிறது. அம்பாறை, புலனர்வை, மட்டக்களப்பு, பதுளை, முடராங்கலை, ஹம்மாந்தோட்டை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலேயே நிவாரண பாதிப்புகள் பதிவாக இருக்கின்றன. இந்த மாவட்டங்களில் உள்ள 22 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிநீர் தட்டுப்பாடு தீவிரமடைந்திருக்கின்ற பகுதிகளில் ஒருவருக்கு நாளாந்தம் வழங்கப்படுகின்ற குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறைக்கான நீரின் அளவு 6 லிட்டரிலிருந்து 15 லிட்டராக அதிகரித்திருக்கிறது என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக தற்போது 324 நீர்தாங்கி வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. தேவைக்கு ஏற்ப உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு சொந்தமான மேலதிக நீர்த்தாங்கிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் மக்கள் உடனடியாக தங்களுடைய கிராம உத்தியோகத்திற்கு அறிவித்து தேவையான உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதேவேளை தற்போது நிலவுகின்ற எல்னினோ காலநிலை அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டு வரை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறு 97% அதிகரித்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எதிர்வரும் மாதத்தில் வடக்கு கிழக்கு, வடமத்திய மற்றும் முடராங்கலை ஆகிய மாவட்டங்களில் மழையற்ற வறட்சியான வானிலை தொடர்ந்து நிலவும் எனவும் அடுத்த ஆண்டின் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களில் மழை கணிசமாக குறைந்து வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் மனித உடலால் தாங்க முடியாத அளவுக்கு இந்த நிலைமை செல்லக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேலும் வறட்சியால் ஏற்படும் அனர்த்தங்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய கடும் மழைக்கும் நிவாரணம் வழங்குவதற்காக 4.8 பில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்னினோ வானிலை மாற்றத்தால் உருவாகும் வறட்சியை எதிர்கொள்ளும் வகையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தடையின்றி நீர் விநியோகத்தை உறுதி செய்ய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் கானதி தம்மிக்க பட்டவேந்தி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் காலை முரசு பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருந்தது. அதிக பனிமூட்டமான காலநிலை நூரலியா மாவட்டத்தில் நிலவுகிறது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மத்திய மலைநாட்டில் நூரலியா மாவட்டத்தில் அதிக அளவில் பனிமூட்டம் நிலவுகிறது. மத்திய மலைநாட்டில் நூரலியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதோடு மிதமாக மழையும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலைய பகுதிகளில் உள்ள பெருந்தோட்ட மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வானிலை காரணமாக பண்ணையாளர்கள், விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹட்டன் நூரலியா, ஹட்டன் கொழும்பு, ஹட்டன் கண்டி செல்லும் பிரதான சாலையில் அதிக அளவில் பனிமூட்டம் காரணமாக வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு ஹட்டன் வலைய காவல்துறை தலைமை அதிகாரி பிரதீப் வீரசேகர வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். குறிப்பாக பஸ்கள், பார ஊர்திகள், ஏனைய வாகனங்களை செலுத்தும் போது மிக அவதானமாக செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அனைத்து வீதிகளும் மிதமான மழை காரணமாக வழுக்கும் தன்மை கொண்ட நிலையில் இருக்கின்றன. ஆகையால் சம்பந்தப்பட்ட வீதியில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களையும் மிக அவதானத்துடன் செலுத்த வேண்டும் என்றும் நுவரெலியா மாவட்ட போக்குவரத்து போலீசார் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெங்குவினுடைய தாக்கம் குறித்தும் பல்வேறு செய்திகள் தொடர்ந்தும் பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பில் இன்று விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் சமூக வலுவூட்டல் முன்னோடி திட்டம் ஒன்றை சுகாதார அமைச்சு இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க இருக்கிறது. கொழும்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் இந்த செய்தியை காணலாம். மக்களின் நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளில் சமூகத்தின் பங்களிப்பை மேலும் வலுப்படுத்துவதும் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மக்களின் நடத்தை மாற்றம் தொடர்பான ஆய்வு ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் அரசு நிறுவனங்களுடன் பொதுமக்களும் தீவிரமாக இணைந்து செயல்படுவதற்கான புதிய அணுகுமுறையாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்திலும் அதுகுறித்த செய்தி ஒன்று பிரசுரமாக இருந்தது. தீவிரமடையும் டெங்கு பரவல், இதுவரை 71 பேர் உயிரிழப்பு, 19 நாட்களுக்குள் 7,777 பேர் பாதிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் டெங்குவால் 93,115 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 71 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டில் டெங்கு நோய் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்த வரையில் நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 19 வரையான காலப்பகுதியில் 93,115 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல இதுவரை நாடு முழுவதும் 96 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் அதி அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மிக அவதானமாக இந்த விடயங்கள் குறித்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தினையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யோசித்த கர்ணாகுடவுக்கு குற்றப்பகிர்வு பத்திரம் கையளிப்பு என்பதாக வீரகேசரிப்பதனுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் யோசித்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கர்ணாகுட ஆகியோர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு குற்றப்பகிர்வு பத்திரம் அவர்களுக்கு நேற்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ரவீந்திர பிரேமரத்னம் முன்னிலையில் இந்த குற்றப்பகிர்வு பத்திரம் கையளிக்கப்பட்டிருந்தது. குற்றப்பகிர்வு பத்திரம் கையளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன பிரதிவாதிகள் இருவரையும் தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 வணிக வங்கிகளுடைய அதிகாரிகள் உள்ளிட்டோருடைய விளக்கு முறையில் நீடிப்பு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரிப்பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்புடைய ஏனைய வங்கி அதிகாரிகள் வர்த்தகர்கள் தொடர்பில் விசாரணை தீவிரம் என்பதாகவும் அதற்கு உபத்தலைப்படப்பட்டிருக்கிறது. சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலரை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது தொடர்பான விவகாரத்தில் சந்தேக நபர்களாக வர்த்தகர் மற்றும் 4 பிரபல தனியார் வங்கிகளுடைய அதிகாரிகள் 4 உள்ளிட்ட 5 விளக்கமறியல் காலம் மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு பிரதான நீதிவான் அசாங்கே எஸ் போதரகமே இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினுடைய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் பின்வருமாறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபராக காணப்படுகின்ற தொழிலதிபர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கு வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் மற்ற சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்ட 4 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு செப்டம்பர் 2 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் நேற்றைய தினம் நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல நேற்றைய தினம் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்த செய்தியும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றன. கொம்பனி தெரு ஆலய நகைகள் நன்கொடைகள் மூலம் மீட்பு என்பதாக அதற்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. குருக்களுடைய சூதாட்டத்தால் இழக்கப்பட்ட முருகன் ஆலய நகைகளை மீட்டெடுத்த தர்மகர்த்தாக்கள் திருடியவரை தேடி வலை வீச்சு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கொழும்பு கொம்பனி திரு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் இடம்பெற்ற நகை திருட்டு சம்பவத்தை தொடர்ந்து ஆலய தர்மகர்த்தாக்களுடைய தனிப்பட்ட நிதியுதவி மூலம் இறைவனுக்குரிய அணிகலன்களான தங்க நகைகள் அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தின் புனிதத்தையும் பக்தர்களின் நம்பிக்கையினையும் காக்கும் நோக்கில் தர்மகர்த்தாக்களான AMT தனநாயகம் 12.4 மில்லியன் ரூபாவையும் திருக்குமரன் நடேசன் 12.4 மில்லியன் ரூபாவையும் தமது சொந்த நிதியிலிருந்து நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள் என்ற விடயம் பிரதானமான ஒரு விடயமாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கிறது. மேற்படி ஆலயத்தில் கடமையாற்றிய சதீஷ்குமார் குருக்கள் என்பவரே நகைப்பட்டகத்தின் சாவியை பயன்படுத்தி இந்த திருட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதனையடுத்து குறித்த வழக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேர முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபொழுது தலைமறைவாக இருக்கின்ற சந்தேக நபரான சதீஷ்குமார் குருக்கள் வெளிநாடு செல்ல தடை விதித்த நீதவான் அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளமை கூறப்படத்தக்கது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சி.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஆக இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். இன்றைய நாள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இன்றைய நாளில் ஏகப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முன்னிலை வைப்பீர்கள். அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வார இறுதி நாட்கள், அப்படியே சனி ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் கொண்டாடுவதற்காக இன்றைய நாள் ஓட வேண்டும் இல்லையா? சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நிறாலும் உங்களுக்காக வணக்கம் வந்த நிகழ்ச்சியில் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3085வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 5, 42, 48, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 5, 42, 48, 59. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,26,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,89,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான ஊதா நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அரசத்தின் வெற்றி முடிவுகள். 4,971 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 31, 37, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 31, 37, 59. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,69,89,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 87,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருநீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 2, 6, 37, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 2, 6, 37, 49. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 0, 9, 7, 4. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 0, 9, 7, 4. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,88,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,94,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனி தளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,420 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 5, 72, 74, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 5, 72, 74, 77. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 7, 0, 5, 4. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 7, 0, 5, 4. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,19,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,50,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்கலத்திற்கான வெற்றி முடிவுகள். 2435 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் சுப்பர் இலக்கம் 30, வெற்றி இலக்கங்கள் 5, 13, 29, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எஃப் சுப்பர் இலக்கம் 30, வெற்றி இலக்கங்கள் 5, 13, 29, 46. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள், 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,66,56,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 34,40,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான இளம் மன்னித கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள். 1089 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 2, 25, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், 2, 25, 45. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள், 12 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 43,61,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 1, 9, 5, 7, 7, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 1, 6, 5, 7, 7, 8. ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் முறையே அவைகள் தான். நேற்று நாளில் மொத்தமாக 41,17,140 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,72,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பினர் சுப்பிரி தின சம்பத டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசாம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள். 467 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 5, 7, 7, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 5, 7, 7, 8. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 29 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,23,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஜயசம்பத சிவப்பு நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலத்தல் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசாக்களத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 401 சீட்டில் இப்ப வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னிராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 19, 23. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கன்னிராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 19, 23. நேற்றைய நாளின் சிறப்பு இலக்கங்களாக 2, 8, 0, 3 தெரிவாக இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 2, 8, 0, 3 தெரிவாக இருக்கிறது. நேற்றைய நாளில் 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,99,980 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 4,527 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 3, 28, 60, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 3, 28, 60, 68. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,57,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,90,72,614 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 6,285 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 5, 4, 4, 6, 9, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 5, 4, 4, 6, 9, 8. நேற்றைய நாளில் 25,00,000 பெறுமதியான பணப்பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,17,75,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,95,98,136 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 28, 48, 49, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகள் 2,633 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. சூப்பர் இலக்கம் 17, சூப்பர் இலக்கம் 17. வெற்றி இலக்கங்கள் 28, 48, 49, 55. நேற்றைய நாளில் மொத்தமாக 76,98,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,27,87,018 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,594 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 37, 42, 47. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 37, 42, 47. நேற்றைய நாளில் 37,32,239 ரூபாய் பெறுமதியான சூப்பர் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,20,78,279 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 860 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 4, 6, 9, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 4, 6, 9, 8. நேற்றைய நாளில் 49,35,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 5, 5, 0, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும்
நேற்று நாலு சீட்டிலிக்கப்பட்ட 553வது சீட்டிழப்பு வார்த்தைக்கான ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 5505. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 72,60,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்க பெற்றுக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:35 வரை, ராகு காலம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4

செலவு கண்ணி மேன்மை துலாம் சாதனை விருச்சிகம் ஆதாயம் தனுசு சாந்தம் மகரம் பரிவு கும்பம் பக்தி மீனம் உற்சாகம் மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் நலம் ரிஷபம் சுகம் மிதுனம் நச்சையல் கடகம் கவனம் சிம்மம் செலவு கண்ணி மேன்மை துலாம் சாதனை விருச்சிகம் ஆதாயம் தனுசு சாந்தம் மகரம் பரிவு கும்பம் பக்தி மீனம் உற்சாகம் இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

பாய்ஸ் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நிலவரசையில் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக கொள்ள முடியும். சரி, நீங்கள் தரமான பொருட்களை கொண்டு நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும், அதுவும் நியாயமான விலையில் வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது எங்கன்னு சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸ் போகணும். ஆக ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், அதாவது கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்கள் இருக்கலாம், ஜிஐ டியூப் பாய்களாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே சென்றீங்க அப்படின்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக மறந்து விடாதீர்கள் சொந்தங்களை ஜனதா ஸ்டீல்ஸை. நேரம் இப்போது 8:01.

பாடலோடி துவைந்திருக்கிறது, சந்தோஷமாக எடுத்திருக்கின்ற காலை பழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் நிகழ்ச்சியில் ஏராளமான விடயங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். 0112 775 0003 அல்லது 0112 775 111 இலக்கத்தோடு அழைப்பின் ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். சரி, முக்கியமான செய்திகள் இருக்கிறது. ஒரு விபத்து நிகழ்ந்து இருக்கிறது. உண்மையிலேயே இது ரொம்ப கவலையான விஷயமாக பார்க்கப்படுது. மொனராகலையில் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. மொனராகலை கும்பகண்ண பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்றுதான். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 20 உட்பட மொத்தமாக 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக யாத்திரிகள் குழு ஒன்றை ஏற்றுச் சென்ற ஒரு ட்ரக் ஒன்றுதான் பாத்தீங்க சொன்னா ஒரு டிப்பர் வண்டியின் மீது மோதி இருக்கிறது. இந்த விபத்தில் தான் ஏற்பட்டு இந்த 5 பேர் உழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பேர் பாதிச்சுன்னா படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இப்பொழுதும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டுகிறது. ஆக பாதையில் செல்லும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும். சரி, இப்ப கடைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போறேன். என்ன சொன்னா, கடைகளை நீங்க நிறைய பொருட்களை நீங்க களஞ்சியப்படுத்தி வச்சிருப்பீங்க இல்லையா? நிறைய பொருட்கள், இப்படியான பொருட்கள், அப்படியான பொருட்கள் சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பொருட்கள் எல்லாம் வைத்திருப்பீங்க. ஆனா இப்போ எல்லோருக்கும் ஒரு முக்கியமான

மற்றொரு செய்தி இங்கு எடுத்திருக்கிறது. இதை நீங்கள் கட்டாயம் செயல்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வர்த்தக நிலையங்களில் விற்பனை செய்வதற்காக, களஞ்சியப்படுத்துவதற்காக அல்லது விநியோகிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களை பெற்றுக்கொண்ட இடம் மற்றும் அந்த விதத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நீங்கள் அந்த ஆவணங்களை அல்லது பற்றுச்சீட்டுகளை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. உரிமையாளர்கள் தமசம் வைத்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இப்பொழுது நுகர்வோர் விவகார அதிகார சபை இப்பொழுதும் அறிவித்திருக்கிறது. ஆக நீங்க இதன்படி பாத்தீங்கன்னா வர்த்தக நிலையம் உள்ள ஒரு பொருள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, பொருட்கள் தொடர்பில் உரிய கொள்முதல் ஆவணங்கள் வைத்திருப்பது கட்டாயமாக இருக்கிறது. ஆக இந்த பொருட்கள் நீங்க யார் விநியோகித்தார், அவருடைய பெயர் என்ன, அவருடைய முகவரி, கொள்முதல் செய்யப்பட்ட திகதி, அது விலை என்ன, பொருட்களின் வகை என்ன, அதை அளவு, தொடர்புடைய தொகுதி இலக்கங்கள் அனைத்துமே அந்த தகவல் ஆவணங்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் தயவு செய்து விற்பனை நிலையங்களில் நீங்கள் களஞ்சியப்படுத்துகின்ற பொருட்களுக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லையா. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் அந்த பொருளை பற்றி நான் தெரிஞ்சிருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டில் அந்த பொருள் இருக்க தேவையில்லை. அப்படித்தான் இப்போ நீங்கள் கடையில் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் அந்த பொருட்களை பற்றி நுகர்வோர் கேட்கும்போது அல்லது நீங்கள் யாராவது அதை பற்றி கேட்குறாங்க, இல்லை நுகர்வோர் வகை சபை இல்லாமல் யாரோ ஒரு நுகர்வோர் கேட்குறது எப்படி பயன்படுத்துது, யார் விநியோகத்தாங்கன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு தெரிய வேணும். ஸோ நீங்கள் தான் பொருட்களை வாங்கி போட போகிறீங்க, இது யாரும் கிடையாதுனே. அவர் தயவு செய்து நீங்கள் அதற்கான ஆவணங்களை கட்டாயம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுகிறது. ஆக இது வர்த்தக நிலைய உரிமையாளர்களும் தங்களது விற்பனை மற்றும் களஞ்சிய நடவடிக்கைகளுக்கான உரிய பற்றுச்சீட்டு மற்றும் ஆவணங்களை முறையாக பேணுமாறு இப்பொழுது அதிகார சபை சொல்லியிருக்கிறாங்க. கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை ரொம்பவும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு பொருள் இருக்கிற அந்த பொருள் எங்க வாங்குனீங்க, இதுல விலை என்ன, யாருக்கிட்ட வாங்குனீங்க, இதுல என்ன நம்பர் அடிச்சுப்பட்டிருக்குது, எல்லா விஷயங்களும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். திடீர்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் முழிச்சு கொண்டு இருக்கப்படாது. சரிதானே, நான் சொல்லிவிட்டேன், கேட்டுக்கொள்ளுங்கள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். இது மக்கள் சூடிய உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.

0: 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0767-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள், ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி.

வணக்கம் வணக்கம் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். சரி, 8:20 நிமிடம். முக்கியமான விஷயங்கள்லாம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் செயற்பட வேண்டும். இந்த போதைப் பொருளை பயன்படுத்துபவர்களிடமிருந்து அவருடைய வாழ்க்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் இல்லையா? இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் இப்பொழுது ஒவ்வொரு தனிநபருமாக கைகோர்த்து இப்பொழுது ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் மூலமாக எங்களுடைய சமுதாயத்தையும் சரி, இளைஞர்களையும் சரி, பாடசாலை மாணவர்களையும் சரி, நாங்கள் கரை சேர்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. காரணம், இந்த போதைப் பொருள் ஊடுருவல் காரணமாக அவருடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது. அவர்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது, கனவுகள் கலைந்து போகிறது இல்லையா? அப்ப இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் கைகோர்த்து இந்த விஷயத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். போதைப் பொருட்கள் ஹெரோயினா இருக்கலாம், ஐஸ் போதைப் பொருளாக இருக்கும், ஹஷீஷ், கோஸ் போன்ற சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் எல்லாம் இங்கே ஊடுருவி கொண்டிருக்கிறது. மாணவர்களை இலக்கு வைத்து அது விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதாக. இதை நாங்கள் எப்படி தடுப்பது என்று சொன்னால், கட்டாயம் விநியோகஸ்தர்களை நீங்கள் தெரிந்து கொண்டால், யாராவது இது பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இது பற்றிய தகவல்களை நீங்கள் கட்டாயம் சொல்லுங்க. அது போல யாருக்காவது புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறீங்க, இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறார், அவர்களுக்கு நாங்கள் புனர்வாழ்வுக்காக உதவி செய்ய வேண்டும் சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னால் 19-27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. இது எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற இந்த திட்டம். ஆக இந்த திட்டத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கொண்டு எங்களது நாட்டையும் சமுதாயத்தையும் எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தையும் நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். தலைவலி காய்ச்சல் வருகிறது. காலையிலேயே நீங்கள் போகும்போது தலைவலி காய்ச்சல் வருது, உடனே காலையிலேயே தலைவலி காய்ச்சல் வருது, என்ன செய்வது யோசிக்கிறீங்க? என்ன யோசிச்சு கொண்டே இருந்தா இன்னும் தலைவலி கொடுக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு அப்படித்தான், என்ன பிரச்சனை தெரியாம யோசிப்பாங்க, அது ஒரு பிரச்சனையாக மாறும். என்ன பிரச்சனையே தெரியல, காலையிலேயே ஒரு மாதிரியா இருக்குமா, என்ன காரணம் என்னன்னு தெரியல, மாதிரியா இருக்குது. சரி, எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும்? சரி, இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியாம பிரச்சனை வரும் பாருங்க, அந்த மாதிரி பிரச்சனைல நீங்க தவிர்த்துக் கொள்வது நல்லது. சரி, இது எப்படி இருக்கும்போது நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மெல்டோர் என்று எடுத்துக்கொண்டு தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், அப்படி சிறகடித்து பறந்து போயிடும். எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே இல்லாமல் செய்து கொண்டு உங்கள் அன்றாட வேலையை நீங்கள் செவ்வனை செய்து கொண்டு போகலாம். சரிதானே? நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. போக்குவரத்து செலவுகளை குறைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பணம் சேமித்து ஒரு வீடு கட்ட போறீங்க, அந்த வீடு சரியான விலையில் பொருட்களை வாங்கி கட்ட வேண்டும் சொல்லி ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம். அதுக்குதான் சொல்றேன், ஜனதா ஸ்டீல் போங்க, தரமான பொருட்களை நியாயமான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காவல்துறை தடையகற்றல் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கிற ஒரு திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பார்த்தீங்கன்னா, மறு அறிவித்தல் வரும் வரை பார்த்தீங்கன்னா தடையற்றல் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிப்பதை தவிர்க்குமாறு இப்பொழுது காவல்துறை ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தடையகற்றல் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட இந்த சிக்கல் காரணமாக தான் இந்த விஷயம் தற்காலிகமாக இப்பொழுது தவிர்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போல பெருநாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம், அதை பற்றி நான் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம்.

0: மட்டக்களப்பு பெரிய போராத்தீவு அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய புனராவர்த்தன ஏகுண்டபட்ச அஷ்டபந்தன சொர்ண பந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று எண்ணிக்காப்பு இடம்பெற்று ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு உன்னிச்சை நெடியமடு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழாவானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று தீர்த்தோற்சவத்துடன் விழா இனிதே நிறைவேற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்திரமுல்ல அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

ரெட் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம், வசந்தத்தின் வழியாக. அதாவது ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதனால சரியான கம்பியை நீங்கள் பயன்படுத்தும். இந்த கம்பி உறுதியாக இருந்தால் அந்த வீடு எப்போதுமே உறுதியாக இருக்கும். அப்படியான ஒரு கம்பி வேண்டும் படிச்சால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படி சொல்லி கேட்டு வாங்க வேண்டும். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பியாக இருக்கிறது. ஆக மக்கள் மத்தியில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான், இந்த உறுதியான ஒரு வீட்டை கட்டும் போது நாங்கள் கட்டாயம் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பாவித்து இந்த வீட்டை கட்ட வேண்டும், ஒரு மதிலை கட்ட வேண்டும், ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் சொல்லி நீங்கள் நினைப்பது சரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு புரியும். பரம்பரை பரம்பரைக்கே உழைக்கக்கூடிய ஒரு சொத்தாக மாறும். சரி, நான் முன்னதாக சொல்லியிருந்தேன் இந்த பெருநாட்டில் நிலநடுக்கம் பற்றிய விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே தென் அமெரிக்காவில் வந்திருக்கனால தான் இந்த பெரு இந்த நாட்டில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் தான் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் பதிவாகிறது. ஏற்கனவே உங்களுக்கு திரும்ப 2007 7.9 ஆக பதிவாகின ஒரு நிலநடுக்கத்தில் 500 மேற்பட்ட உயிர்கள் பதிவுகின்றது. ஆக இதை தொடர்ந்து இப்போது பார்த்தீங்க சொன்னால் இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா 6.7 பதிவாகியிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரின்ஷாகோ என்ற மாகாணத்தில் உபஹாஷோ நகரிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் 66 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் இது அண்டக்ஸ் மலைத்தொடர் பகுதியில் தான் இன்று இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் இந்த ரிக்டர் அளவுகளை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் தான் கட்டிடங்கள் குலுங்கி இருக்கிறது. நாட்டின் ஐகா அதே போல அர்க்யூபா ஆகிய நகரங்களில் நெருக்கம் உணரப்பட்டிருக்கிறது. அதனால் காரணமாக அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளை விட்டு வெளியே சாலைகளில் தஞ்சமடைந்திருக்கிறாங்க. இதேவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழப்புகள் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆக இது பற்றிய தகவல்கள் போது நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக இந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கமாக பதிவாயது. காரணம் 6.7 பதிவாகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல 2007 இது 7.9 பதிவாகிய நிலநடுக்கத்தின் காரணமாக பெருநாட்டில் 500 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகினது என்பதும் இங்கு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த சிலை 2500 கோடி ரூபாயான சிலை இருக்குது. சிலை இருக்குன்னு சொன்னால அந்த சிலை இல்லைங்க, இப்போதான் முடிவு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த விஷயம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜாயல வெள்ளவத்த பகுதியில் சுமார் 2500 கோடி ரூபாய் பெறுமதியாக கருதப்படும் பழமையான ஒரு தங்க முழாம் பூசப்பட்ட ஒரு அனுமன் சிலை புதைக்கப்பட்டதாக அண்மையில் ஒரு செய்தி வெளியானது. இதை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்துறபாக மேற்கொண்ட விசாரணையில் அத்தகைய சிலை எதுவுமே அங்கு இல்லை என்று இப்பொழுது தெரிவித்திருப்பதாக இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. கோட்டை நீதவான் ஃபேஷன் அமசேகர முன்னிலையில் நேற்று இந்த விடயம் தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தங்க சிலை புதைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாயல வெள்ளவத்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போலீஸ் விசேட அடித்தடிப்படையினர் சோதனை நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அந்த ஜாயல வெள்ளவத்த பகுதியில் எந்த விதமான அப்படியான சிலைகளும் கிடைக்கவில்லை, அப்படியான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி விஷயத்தை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது அப்போ இந்த மாதிரி பொய்யான பகுதியில் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஸோ பொய்யான விஷயங்களை நீங்கள் பகிரும் முதல் யோசிங்க, அதான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஆக இந்த ஃபேஸ்புக் விஷயங்களை பார்க்கும்போது ஃபேஸ்புக் டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய நியூஸை நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணி விடுவோம், அதபடியே கடந்து போய்கொண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பகிர்வது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. எது உண்மையோ எது உண்மையோ பொய்யோ என்பதை தெரிந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு சோசியல் மீடியாவில் பாவிக்கிற ஒருவருக்காக நாங்கள் சொல்லுகிற ஒரு அறிவுரையாக இருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கிறது காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம்.

0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிராபிக் அப்டேட் ஒன்று கிடத்தில் கிடத்து பமலைப்பட்டி வெள்ளவத்தை தெய்வல பகுதி காலி வீதி பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் சீராக இருக்கிறது. வாகன நெரிசல் அந்த இடத்தில் அதிகமாக இல்லை. இந்த பாதையை பயன்படுத்துவோர் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நேரத்தை மிச்சப்படுத்திக் கொள்ள வேண்டிய பெரிய ஒரு அவசியம் கிடைக்காது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது, உருடாவத்தை சந்தியில் கொஞ்சம் நெரிசலாக வாகன நெரிசலாக இருக்கிறது. அந்த பாதையை பயன்படுத்துபவர்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொண்டு முன்னதாக செல்வது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் பல விடயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நேரம் இப்போது 8:45.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம்பரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். முக்கியமான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும், அதே போல நீங்கள் கை கொடுக்க வேண்டும். அந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கை கொடுத்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் முழுமையாக ஒழிக்க முடியும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் மூலமாக நாங்கள் விழிப்புணர்வு உணர்ந்து கொண்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே போல முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இதுக்கான பொறுப்பு வாய்ந்த ஒரு மனிதனாக இருக்கின்றீர்கள் என்பதில் மாற்றுக் கருத்தை கிடையாது. காரணம், இந்த போதைப் பொருள் என்பது உங்கள் குடும்பத்தையும் சரி, சமுதாயத்தையும் சரி, உங்களுடைய எதிர்காலத்தை சரி பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்போது நடக்கின்ற அதிகமான குற்றச்செயல்களாக இருக்கலாம், அதிகமான விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது நடைபெறுகிறது. போதைப் பொருள் பாவனையின் மூலமாக தீங்கு செயல்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆக இவற்றையெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும், ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த போதைப் பொருளிலிருந்து எங்களையும் சரி மற்றவர்களையும் சரி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இப்போது சந்தையில் இருக்கின்ற ஹெரோயின், ஹைஸ் அதே போல ஹஷீஷ், குஷ்வ போதைப் பொருள் எல்லாம் இப்பொழுது சந்தையில் இப்பொழுது ஊடுருவிக்கொண்டிருக்கிறது. இளைஞர்களையும் அதே போல பாடசாலை மாணவர்களையும் குறிவைத்து இந்த போதைப் பொருள் பாவனைகள், போதைப் பொருள் விற்பனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள், அதுக்கு அடிமையாகிறார்கள். அவருடைய படிப்பு எல்லாமே இல்லாமல் போகிறது, கல்வி லட்சியம் எல்லாமே இங்கே தொலைந்து போகிறது. அதே போல தீங்கு செயல்களில் இங்கே அவர்கள் களவு திருட்டு போன்ற விடயங்கள் அதே போல ஏகப்பட்ட குற்றச்செயல்களில் அவர் ஈடுபடுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். ஆக இது பற்றிய விஷயங்கள் யாராவது விநியோகிக்கிறார்கள், இவர்களை பற்றி விஷயங்கள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18-18 அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார், அவருக்கான புனர்வாழ்வு கிடைக்கணும் சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க சொன்னால் 19-27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டியது, செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், வா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குதா, இவ்வளவு விஷயம் இருக்குதா. சோ இவ்வளவு பொருட்கள் இங்கே இருக்கும்போது நாங்கள் ஏன் கடைக்கடையா ஏறி இறங்க வேண்டும்? ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் அங்கே இருக்கும்போது நாங்கள் பல கடைகள் ஏறி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உடனடியாக ஜனதா ஸ்டீல்ஸ் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. சரி, இந்த விஷயம் இருக்கும்போது ஒரு போட்டி, பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற முதலாவது டெஸ்ட் போட்டி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்த மட்டும் முதல் நாள் ஆட்டத்தின் போது பாகிஸ்தான் மிக மோசமான ஒரு துடுப்பாட்ட பார்த்தியை மேற்கொண்டிருக்கிறது. 171 ஓட்டுகளுக்கு சகல விக்கெட்டுகளையும் வழிந்திருக்கிறது. எதிர்பார்ப்பு இங்கே தவடுபடியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கிலாந்தின் பதவீச்சு மிக சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவது முதலாளிக்காக இப்பொழுது இங்கிலாந்து துடுப்பாட்ட ஆடி கொண்டிருக்கிறது. தற்சமயம் வரை 366 ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. இரண்டாம் நாள் முடியும் போது பார்க்கலாம். துடுப்பாட்ட வரிசையை பார்க்கும்போது பாகிஸ்தான் அணியின் சார்பாக ஹிமானுல் ஹக் 42 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது அப்துல்லா ஷஃபியு 41 ஓட்டுகளை பெற்றுக் கொடுக்க வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. அடுத்து அதிகபட்ச ஓட்டமாக சல்மான் நக அணி தலைவர் 21 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 171 ஓட்டுகளை மாத்திரமே பெறப்பட்டது. முகமது ரிஸ்வான் எதிர்பார்க்கப்பட்டது வீரர், 12 ஓட்டுகளோடு அவர் விக்கெட் நீக்கி கொடுத்து சென்றுவிட்டார். ஆக எல்பிடபிள்யூ முறையில் தான் அவர் ஆட்டம் எடுத்து சென்றார். ஆக இந்த விக்கெட் இழப்பின் காரணமாக பாகிஸ்தான் இப்பொழுது நிலை தடுமாறி இருக்கிறது. பந்துவீச்சு பற்றி பார்க்கும்போது ஆலி ராபின்சன் மிக சிறப்பான பந்துவீச்சு, 5 விக்கெட்களை சுழற்றிருக்கிறார். அதே போல மறுமுனையில் ஜார்ஜ் டாங்கு மிக சிறப்பான பந்துவீச்சு, அவரும் 5 விக்கெட்கள், இரண்டு பேரும் சரிசமமாக பகிர்ந்து கொண்டு மொத்தமாக 10 விக்கெட்களை பகிர்ந்து கொண்டார்கள். இங்கே பாகிஸ்தான் அணியின் துடுப்பாட்டம் அங்கே சுருண்டு போயிருக்கிறது. 11 துடுப்பாட்டு முதல் இன்ஸ்டுக்காக இப்பொழுது இங்கிலாந்து அணி, இங்கிலாந்தின் துடுப்பாடு இடை துடுப்பாட்டு இடை மிடில் ஓவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லை. ஜார்டன் கோக்ஸ் 73 ஓட்டுகள், ஜோ ரூட் அணித்தலைவர் 66 ஓட்டுகள், ஹரி புரூக் 91 ஓட்டுகள், அதே போல ஜான் லாரன்ஸ் 51 ஓட்டுகள். மிடில் ஓவர்ஸ் துடுப்பாட்ட வீரர்கள் பார்த்தீங்கன்னா சரியாக தங்களுடைய வேலையை செய்து காட்டியிருக்கிறார்கள். தற்சமயம் வரை 8 விக்கெட்டுகளை இழந்து 366 ஓட்டுகளை பெற்றுக்கிறது இங்கிலாந்து அணி. நேரம் 8:56.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம்
2: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்த் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மொனராகலை கும்புக்கன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். யாத்ரீகர் குழு ஒன்றை ஏற்றுச் சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்று டிப்பர் வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பங்களாதேஷின் 23rd ஜனாதிபதியாக ஆளும் பிஎன்பி கட்சியைச் சேர்ந்த மிஸ்ரா ஃபக்ருல் இஸ்லாம் அல்மஹிர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கடந்த 2024 ஆண்டு ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 12 தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிஎன்பி கட்சி பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. புதிய ஆட்சியின் பிரதமராக தாரிக் ரஹ்மான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2023 ஆண்டில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் அரசாங்கம் இருந்தபோது அந்நாட்டு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஷஹாபுதீன் தனக்கு உடல் நலக்குறைவு இருப்பதாக அறிவித்து கடந்த ஜூலை 24 தேதி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில் பங்களாதேஷ் அரசியலமைப்பு சட்டப்படி 90 நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் நேற்றைய தினம் வாக்கெடுப்பு நடைபெற்றது. பங்களாதேஷ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த வாக்கெடுப்பில் 255-88 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆளும் பிஎன்பி கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அல்மஹிர் நாட்டின் 23rd ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்த் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: வணத்தியால சீர்களுக்கு அனுசரணை வழங்கியது.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: உத்தமராம் வேல்முருகன் ஓங்கொம்னல் உயர்பதியாம் நல்லூரில் மயில் மீதேறி பக்தியுடன் அடியார்கள் சூழ்ந்தே நிற்க பார் முழுதும் தனதகழல் ஈட்டு என்றும் நித்தமொரு வடிவோடு நெஞ்சை அள்ளி நேர் நின்று பொழிகின்ற அருளைக் கண்டார். இத்திசையில் இருந்தாலும் ஓடிவந்து ஏத்துவாராம் அவன் தாளில் இதயம் வைத்தே. ஓங்கார மணி ஓசை செவியிட்பாய ஓடிவிடும் வினையதுவும் ஒன்றாச்சேந்தே. அங்காரம் அறுத்தந்த சூரன் தனை அடியவனாய் ஏற்று அருள் செய்வதற்காக நீங்காது உடன் பேரருளை வைத்த நாயகனாம் எங்கள் நல்லை குமரன். அடியவர்கள் மனதில் நின்றாடும் சேவல் கொடியோனை நினைந்து மனம் உருகிவிட்டால் போதுமல்லவா? நல்லூர் கந்த பெருமானை நினைந்துருகினாலே மெய்யார வரம் தருவான் நல்லை குமரனடி. நெஞ்சே அவனை நினைந்து கொள் என்று தேரடி சித்தர்களெல்லாம் புகழ்ந்து பாடி அந்த குமரனை நாமும் நினைந்துருகுகிற இந்த பொழுது.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
4: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

பூங்காற்று பையாதரை படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. ஒரு டிராபிக் அப்டேட் இருக்கிறது. கொழும்பு 2 கொம்பேனி வீதி வரலட்சுமி பூஜை காரணமாக, அந்த ஆலயத்தின் வரலட்சுமி பூஜை காரணமாக பாதை அங்கு நெரிசலாக இருக்கிறது. கியூ வீதி, குமாரரத்ன வீதி ஆகிய இரண்டு வீதிகளும் இப்பொழுது பாத்தீங்கன்னா வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிறது. மாற்று பாதைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொழும்பு 2 கொம்பேனி வீதி வரலட்சுமி பூஜை காரணமாக இந்த டிராபிக் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகள் சொல்கிறது. இன்னும் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது சுயாதீன ஊடக வலையம் இப்போ ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் டேக் ஆவடி திட்டம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், வீதி விபத்துகள் சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்று வருகிறது. ஆக சுயாதீன ஊடக வலையமைப்பின் ITN, லக்கண்ட, வசந்தம் டிவி, வசந்தம் FM இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த டேக் ஆ வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக நடைபெறுகிறது. அதே போல தலைவலி காய்ச்சல் வந்தா நீங்க என்ன செய்யணும்? உடனே செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு மெல்டோர் எடுத்துக்கோங்க. மெல்டோர் எடுத்துக்கொண்டு தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். இப்படி பறந்து பறந்து போயிடும். மறக்காம நீங்க மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமால் தான். நிறைய சொந்தங்கள் அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பீங்க. வீட்டுல வேலைகளாம் செய்து கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோங்க. உங்களுக்கு உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை எல்லா தகவல்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவதற்காக நான் காத்திருக்கின்றேன். சரி, மத்திய ஆப்பிரிக்கா நாடான குடியரசு நாடு இருக்கின்ற மத்திய ஆப்பிரிக்கா குடியரசு பாரம்பரியத்தில் ஒரு கலாச்சார மூமியில் தங்கம், அதாவது தங்க சுரங்கங்கள் பார்த்தீங்க சொன்னா அங்க ஒரு கலாச்சாரமான தொழிலாகவே அங்க இருக்கிறது. இந்த தொழிலின் காரணமாக பல ஆபத்தான நிலை இருக்கு. சுரங்கம் அடிச்சனாலே பல ஆபத்துகள் அங்கே நிறந்துதான் காணப்படுகின்றது. இதில் திடீரென்று மண்மீடு சரிதி விழுந்ததில் கிட்டத்தட்ட 100 பேர் உயிரிழப்பதாக சொல்லப்படுகிறது. பழைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே இது 18ஆம் தேதி, கடந்த 18ஆம் தேதி தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. இந்த சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 500 மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டது போதுதான் திடீரென்று இந்த மண்மீடு சரிந்து விழுந்து விழுந்திருக்கிறது. இந்த விழுந்ததில் 100 மேற்பட்டோர் அங்கே இடிபாடு மண்ணில் புதைந்தவர்கள் இப்பொழுது மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் 100 பேர் இப்பொழுது உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, சொன்னங்களே இது உங்களுக்கு முக்கியமான விஷயம். நாட்டின் வெப்பநிலை பற்றி ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, அதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? நாங்கள் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள மாத்திரமே எங்களுக்கு எங்களுடைய தேகத்துக்கு சரியான ஒரு நீர் ஆரோக்கியம் கிடைக்கும் போது, ஆகாரம் கிடைக்கும் போது நாங்கள் இந்த வெயிலிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா நாட்டின் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்று கடுமையான வெப்பநிலவு கூடும் என்று சொல்லப்பட்டுகிறது. இதன்படி கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மொனராகலி ஆகிய மாவட்டங்களிலும் கடுமையான ஒரு வெப்பநிலை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வானிலை ஆய்வு மையம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதன்படி மேற்குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை தீவிர மட்டத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். ஒரு குடை ஒன்று எடுத்துட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதிகமாக வெயில் நடக்கும்போது கட்டாயம் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நீர் தன்னலாக தண்ணி குடிங்க, சரிதானே? இதேவேளை பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் சபர்கமு மாகாணங்களிலும், கண்டி, நூரடியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
5: நானும் போவது காதல்
4: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையா
5: பார்த்ததா
4: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
5: பாட்டுத்தான்
4: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

சலாம் ராக்கி பாய். ராக்கி பாய் பாடல் முடிந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலைப்படுத்த உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நாங்கள் முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த போதைப் பொருளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் தடுப்பு என்பது கட்டாயம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கட்டி கிளப்ப வேண்டும் என்றால், எதிர்காலத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால், கட்டாயம் இந்த போதைப் பொருள் பாவனையை நாங்கள் முற்றுமுழுதாக அழிக்க வேண்டும். இது சாதாரணமாக ஒரு விடயமாக நீங்கள் எதிர்கொள்ளாதீர்கள். கட்டாயம் சொந்தங்களை நீங்கள் தயவு செய்து ஒன்று கூட வேண்டிய நேரம் இது. காரணம், இந்த போதைப் பொருளை நீங்கள் இப்படியே வளர விட்டீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் உங்களுக்கு பாதையில் நடக்கக்கூட செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மாற்றுக்கிடத்தை கிடையாது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தோடு நீங்களும் கைகூறுங்கள். கட்டாயம் நான் சொல்றதுக்கான காரணம் என்ன சொன்னால், இதன் காரணமாக மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள். அதே போல குறிப்பாக பார்க்கும்போது இந்த போதைப் பொருள் வாங்குவதற்கு எங்கேயாவது பணம் தேவை, எப்படியாவது பணத்தை புரட்ட வேண்டும். பெற்றோரிடம் சண்டை, களவு, திருட்டு எல்லா வேலைகளும் செய்து இந்த போதைப் பொருளுக்காக அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்து கொண்டிருக்காங்க. எத்தனையோ வைத்தியர்கள், எத்தனையோ வழக்கறிஞர்கள், எத்தனையோ கல்விமான்கள் உருவாக வேண்டிய இந்த மாணவர்கள் இப்போது தங்களுடைய வாழ்க்கையை இந்த போதைப் பொருளுக்காக வீணாகி கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறதாக. இதை உடனடியாக நாங்கள் நிறுத்த வேண்டும். இதுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். அதுக்காக தான் இந்த வேலை திட்டமாக இருக்கிறதாக. இந்த போதைப் பொருள் விநியோகஸ்தர்கள் நீங்கள் தெரிந்தால், யாராவது கண்டால், யாராவது சந்தேகப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விஷயத்தை பற்றி அறியத்தாருங்கள். 18-18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்த விஷயத்தை பற்றி நீங்கள் அறியத்தாருங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார், அவரை நாங்கள் புனர்வாழ்வுக்காக மீட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவருக்காக புனர்வாழ்வுக்காக நாங்கள் உதவி செய்ய முடியும் என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. சரி, முக்கியமான பல விஷயங்கள் இருக்கிறது. நான் இப்பொழுது சொல்லப்போகுது தங்கமே உன்னத்தான். சரி, ஓகே, தங்கம் என்று சொன்னாலே ஆஹா, கூடிட்டா குறைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எண்ணங்கள் என்ன ஓட்டத்தில் அப்படியே நகர்ந்து ஓடுகிறது இல்லையா, அருவி போல ஓடுகிறது. சர்வதேச சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை பாத்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது அதிகரிப்பு பதிவு செய்திருக்கிறது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,536 டாலர்களாக பதிவாகி இருக்கிறது. ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 68.94 டாலர்களாக பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சந்தையின் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. சரிதானே, உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை மாற்றம் ஏற்படும் சொந்தங்களை சொல்லிட்டேன். சட்டவிரோதமான மீன்பிடிப்பு, இந்த மீன்பிடி மூலமாக இப்பொழுது பல விஷயங்கள் பாதிக்கப்படுது. மீன்பிடி துறை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சட்டவிரோதமான மீன்பிடி துறை மீன்பிடி, இதன் காரணமாக இப்பொழுது பல சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கந்தளாய் குளத்தில் சட்டவிரோதமாக முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட கூறப்படும் சம்பவத்தில் கம்பி கூடுகள் மற்றும் நைலோன் வலைகள் எல்லாம் இப்பொழுது போலீசாரால் கைப்பற்றப்படுகிறது. நேற்று மாலைதான் இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறது. கந்தளாய் போலீஸ் கூட்டப்பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கம்பி கூடுகள் 22, நைலோன் வலைகள் 160 மீட்டர் என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து இரண்டு பேர் தப்பி ஓடி இருக்கிறாங்க. அவர்களை பிடிப்பதற்காக இப்பொழுது தீவிர விசாரணைகள் கந்தளாய் போலீசார் இப்பொழுது முன்னெடுத்து வருவதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் சான்றுகளை இன்று கந்தளாய் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
3: தொடர்புகளுக்கு 0767-76-76-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
5: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
6: நானும் போவது காதலின் பாதை
5: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
6: பார்த்ததா
5: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியும்

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுதுல உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். சரி, அதாவது நீங்கள் நல்ல ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவீங்க. ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பியில உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வீடு கட்ட நினைக்கிறீங்க, நீங்க மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள். எப்போதும் உறுதியா இருக்கும். பரம்பரை பரம்பரைக்கு ஒரு வீடு வேண்டும், பரம்பரையை சொல்லக்கூடிய ஒரு வீடு வேணும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் என்று சொல்லி கேட்டு வாங்குங்கள். ஏராளமான விஷயங்கள் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. சரி, இனிமொரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். ஆக ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்கள், அது போல கடற்தொழில் சார் உபகரணங்கள் மற்றும் ஜிஐ டைப் டியூப் பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து செலவுகளை குறைத்துக் கொள்ளவும், போக்குவரத்து செலவுகள் நல்லா குறைச்சு கொள்ளலாம். நீங்கள் ஒரு நாலஞ்சு கடைக்கு போய் ஏறி பொருட்களை வாங்குறதுக்கு ஒரே கடையில் போய் நீங்கள் எல்லா விதமான பொருட்களை வாங்கும் போது நீங்கள் அந்த நேரமும் மிச்சம், அதே போல போக்குவரத்து செலவும் மிச்சம் இல்லையா. இந்த பணத்தில் வேறு ஏதாவது பொருட்களை வாங்க முடியும். அது மட்டுமல்லாது தரமான பொருட்களை நியாயமான விலையை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் ஒரு பெனிஃபிட் ஆக இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. பழம்பெரும் சிங்கள மொழி பாடகி விசாரத நந்தமாலினியின் மறைவையொட்டி இன்று 21 முதல் 3 நாட்களுக்கு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பொது நிர்வாக அமைச்சு இந்த விஷயத்தை அறிவித்திருக்கிறது. நாட்டின் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையில், அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:49.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரத்திரையாக வந்து கொண்டிருக்கிற நடிகை ராதிகா ஒலிக்கவரின் பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ருஃபினா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: நன்றி போனிஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.
1: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: மணித்தியால செய்திகள். உள்நாட்டு செய்தி. நாட்டின் மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அம்பாறை, முனராகலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான காலநிலையே நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேகதாது திட்டத்திற்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை இந்திய மத்திய அரசிடம் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ளது. இந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது 8.9 லட்சம் வரையிலான மரங்கள் வெட்டப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் 100 கோடி கன அடி கொள்ளளவு கொண்ட புதிய அணையை கட்டுவதற்கு தீர்மானித்துள்ளது. இதற்கு தமிழக அரசு

இன்னைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை.

0: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
3: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
4: முருகன் என்றால் அழகன் என்று பெயர். முருகு என்றும் இளமையானது, முருகன் என்றும் இளமையானவன். இவன் குருநாதன். சிவனுக்கு, அகஸ்தியருக்கு, நந்திதேவருக்கு உபதேசித்ததன் காரணமாக குருநாதனாகவும் கொள்ளப்படுகிறான். வேலன் வேலன் வேலன் என்கின்ற வகையிலே கையிலே ஞான சக்தியாகிய வேலை பிடித்திருக்கின்ற காரணத்தால் இவனுக்கு வேலன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சக்தி வேல், வெற்றி வேல், வேலும் மயிலும், வேலாயுதம் என்று எத்தனையோ பேருக்கு ஆட்பெயர்கள் இருக்கின்றன. அந்த நிலையில் முருகப்பெருமானுடைய ஆட்பெயர்கள் முருகனை அழைக்கின்ற பெயர்கள். இந்த பெயர்களை வீட்டிலே சூட்டி அழகு பார்க்கின்ற பொழுது எந்த நேரமும் முருகா முருகா முருகா என்கின்ற சிந்தனை எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த பிள்ளைகளை அழைக்கின்ற பொழுது முருக நாமம் மேலோங்கி நிற்கிறது. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்பது திருமுருகாற்றுப்படை சொல்லுகின்ற வாக்கு. நல்லூர் முருகப்பெருமானை நினைத்து முருகா முருகா முருகா என்று ஓதுவோம்.
3: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
5: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யூட். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, குவாக்பட்டி ஜோன் பேசுறேண்ணா.
0: எப்படி சுகமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். உங்களோட பாடல் எல்லாம் சூப்பரா இருக்கு.
0: அப்படியோ? சரி ஜூட், சொல்லுங்க, இப்ப வேலையில இருக்கிறீங்களா இல்லாட்டி ஓய்வா இருக்கிறீங்களா?
1: அதுவும்
0: போய் ஆகணும். அதுவும் போட்டு வச்சிருக்கோம். அதனால
1: அதுதானே,
0: நம்ம கொஞ்சம் இப்ப எப்படி ரேடியோல பேசிட்டு போவோம் அப்படின்றத நம்ம முடிவு. அவரு மாதிரி லைனும் கிடைச்சிருச்சு. சரி ஜோடி, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்க இருக்காங்க ஸ்ரீனா, சுதேஷ், கீதிகா, விதுஷா, லக்ஷிஸ், அரவிந்த், அவிஸ்தாவில சீட்டு பஸ் வரலன்னா நம்ம சேகர் டைலர் சொல்லும் எல்லோரும் வசனம் கேட்பாங்க. எல்லோருக்காகவும் வசனம் கேட்ட அனைத்து எல்லோருக்காகவும் உங்களுக்காக கேட்போம். நாங்கள் வணக்கம்.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். கணபதி மனோகரன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அந்தனி ஜூட் இணைந்திருக்கின்றேன் பண்டாரவளையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? மங்கேக்கரசி இணைந்திருக்கின்றேன், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து ராஃபி வந்திருக்கின்றார். ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார், லெந்துலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அசுருதீன் வந்திருக்கின்றார், வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆனல்ட் கிருபா வந்திருக்கிறாங்க, ஹேவலக் ரோட் டீன் வீதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். அதே போன்று அமல் அந்தோனி வந்திருக்கிறாங்க, எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை இனிமையான வணக்கம், நான் பேர்வளையிலிருந்து நசார் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். பேர்வளையிலிருந்து ரிம்சான் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இம்சா வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நதீரா மற்றும் தம்பி இம்சாவை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, இன்று எனது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி வந்துக்கிறாங்க. வசந்தம் எஃப்எம் சார்பாக உங்களுக்கு இனிமையான பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு பாடல் தாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று காளிமுத்து இணைந்திருக்கின்றார், கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார். அதே போன்று ராஜகிரியவிலிருந்து நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொரையின் குறிப்பிடுகிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தையிலிருந்து இணைந்திருக்கின்றார். ஹட்டன் தங்க சுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கொக்கவில் இருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. முந்தாஜ் வேகம் இணைந்துக்கிறாங்க. கொழும்பு 14 நசூர் வந்திருக்கின்றார், பழமை போல் என்றும் கிண்ணியாவிலிருந்து தான் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சி பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். ரொஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார், அக்கறைப்பட்டு அப்துல் காதர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பப் டைல நிசார் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காக மொழி

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:30. இந்த நேரம் நிகழ்ச்சியில் தயாளன், வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சார்,
0: இப்ப பிசினஸ்ல இறங்கியாச்சா இல்லாட்டி வீட்டுலதான் இருக்கிறீங்களா?
1: வரப்போட ரெடியா இருக்கேன் சார். மழை சார்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: சரி, அப்ப உங்களை வந்து மழையோடு வரவேற்கிறது வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா?
1: ஆமாங்க சார். சார், வெள்ளிக்கிழமை வந்தா துள்ளிசியா தான் இருக்கும் என்ன சார்?
0: ஆமா, நல்லது தானே?
1: சந்தோஷம் சார்.
0: சரி
1: சார், அந்த வரிசையில எனக்கு ஒரு பாடல் தரீங்களா சார்? ரெண்டு வரிகள் சார்.
0: சரி, எங்க உங்க வரிகளில் பாடல்?
1: வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு, எங்க ராணி வரா எல்லாம் வந்து பாத்துக்கோங்கோ. வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு, எங்க வீட்டு ராணி வரா எல்லாம் வந்து பாத்துக்கோங்கோ.
0: பாருங்களேன் தயாள, நீங்க இப்ப வந்து வெளியில போறதுக்கு நீங்களே கஷ்டப்படுறீங்க, மழை பெய்யுதுன்னு சொல்லி சொல்றீங்க, வண்டியில போனா என்ன மாமன் பொண்ணு என்ன ஆகுறது? அவங்களோட மேக்கப் எல்லாம் கலைஞ்ச எவ்வளவு பிரச்சனை.
1: நான் கொடுக்கணும்.
0: சரி, அப்ப இந்த நேரம் யார் யாருடைய?
1: அன்பு மனைவி ரமாவுக்காகவும் வசந்த கேட்க அனைவருக்கும் தாங்க சார்.

லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நேரம் 10:42, ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த நேரம். கஃபூர் வணக்கம்.
1: வணக்கம் கிருபா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, அப்ப வீட்டுல இருக்கிற நேரத்துல வீட்டுல கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஏதாவது உதவி செய்வீங்களாமே? தேங்காய் நீங்க தான் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றாங்க, அப்படி இல்லையா? எல்லாத்தையும் சமைச்சு நமக்கு தந்தா ஒழுங்கா அழகா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்லாம போற குரூப் தான் நம்ம குரூப், அப்படியா? எப்படி ஆள்? ஆனா நம்ம சாப்பிடுறத பொறுத்து அவங்க தீர்மானிக்கணும் இது நல்லா சமைச்சிருக்கா இல்லையா. அப்படியே முழு உங்களுடைய அதாவது போட்ட சாப்பாடு முழுக்க காலி பண்ணியிருந்தா ஓகே சூப்பரா சமைச்சிருக்கிற போல இருக்கு, அப்படியே வச்சுட்டு போனா இன்னைக்கு போச்சா வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க தான் தீர்மானிக்கணும், நம்ம சொல்ல மாட்டோம். மாயதுறந்து நல்லா வருவீங்க ஐயா. சரி, அப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: ஜீவன் சென்று ஒரு கணவர் சார் தெரியா ஜீவன் அவரையும் ஜெயம் கொண்டு ஒரு பாட்டு ஒன்று சார்

ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் 10:48. வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்றார்கள். குசல ராஜா வந்திருக்கின்றார். ரொசலகமையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஏகாம்பரம் அக்கரைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கொழும்பு அழுத்மாவத்தை அஞ்சனா அப்பார்ட்மெண்ட்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக லோகநாதன் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். பேத்தி ருபந்தி அவருக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை அக்கா அக்ஷயா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறாங்க. அக்ஷயாவை அதாவது ருபந்தியை வசந்த அமைப்பின் சார்பில் நாங்களும் வாழ்த்துகிறோம். அதேபோன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடத்துகிற பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரொரேக்கா வந்துக்கிறாங்க. முகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஃபைரூஸ் எழுந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடுப்பட்டி கண்ணா எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் குறிப்பிட்டுகிற தேவிலை கனிமொழி வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. கீதா ஸ்ரீ இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். ஆஸ்திரேலியாவிலிருந்து அஜித் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அக்கறை பெற்று பாப் டைலர் நிசார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரஞ்சன் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி செல்வத்துறை நந்தகுமார் குறிப்பிடுகிறது. இவளை ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். கினிகத்தன கடுவலையிலிருந்து கண்ணா வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம், நான் ஆறுமுகம் கருப்பையா அணிந்திருக்கின்றேன். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாவனிலையில் இருந்து நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஊர்குடவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஆமர் வீதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக லங்கா ஹோட்டலில் அன்வர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தனை உறவு இழுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தற்போது நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். நிதி குற்ற விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நாமல் ராஜபக்ச தற்போது நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவில் 13 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வது தொடர்பில் மத்திய அரசாங்கத்திற்கு டெல்லி மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுப்பது மற்றும் இரவு நேர இணைய பயன்பாட்டிற்கு தடை விதிக்கக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் மத்திய அரசு உரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என அறிவித்திருந்தது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன். ஆதலால்

0: ஒரு முகூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.

0: நேரம் 10 மணி, நேரம் 11:10 இந்த நேரம் நிகழ்ச்சியில் நாயகன் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: நாயகம்,
0: சரி, நீங்களும் ஒரு நாயகனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். கதாநாயகன்
1: வேலைக்கும் செய்யல போல இருக்கு.
0: ஏன், என்ன நடந்தது நாயகம்?
1: போற பாட்டெல்லாம் இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு.
0: அப்ப இப்ப எங்கயோ ஏறி இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான்.
1: டிரைவிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், வண்டிய நிப்பாட்டி போயிட வேண்டியதா இருக்கு.
0: அப்படியோ, சரி, ரொம்ப உற்சாகமா அப்படியே வாகனத்தை பிரேக்க பிடிக்கணும் மறந்துடாம அப்படியே நிதானமா வாகனத்தை செலுத்துங்க.
1: என்ன, ரொம்ப சூப்பரா இருக்கு.
0: ரொம்ப நன்றி நாயகம். சரி சொல்லுங்க, இப்ப மட்டக்களப்புல இருந்து வந்துக்கிறீங்க
1: என்ன?
0: சரி, இப்ப மட்டக்களப்புல இருந்து அதிகூடின பயணமாக இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? மட்டக்களப்புல ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா வசந்தம் கேட்டுக்கொண்டு வேலையிலயும் செய்து கொண்டு இருக்கீங்க. சரி, நாயகம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குற உங்களுக்காகவும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாத்துக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். இந்த நிலையிலிருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவளை வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க. நான் எட்டியாந்தோட்டை விஓயாவில் இருந்து பதிமலர் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை சாந்தி மதி வந்துக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். செல்வ சென்னதி தொண்டைமானாரிலிருந்து சுதன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதை விட மட்டக்களப்பு பிள்ளையாறு அடியைச் சேர்ந்த நீதன் சுவர்ண லதா வந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். நீதன் மற்றும் ஜனிஸ்கா கிருஷ்ணீத் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளே. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் யஃப்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளே. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நிக்கவரட்டியவிலிருந்து சரீஃபா வந்துக்கிறாங்க. அதே போன்று அன்பர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஹட்டன் கிளவிட்டன் பிரிவிலிருந்து எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார். வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. சிவா மகேஷ் வந்திருக்கின்றார். பதுளையிலிருந்து மகேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. கொழும்பு 15 மோதரை தர்சுனி குணசேகரன் இணைந்துக்கிறாங்க. அண்ணா அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. யாழ்ப்பாணம் கவிதா இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. வாழச்சேனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அகிலன் இணைந்திருக்கின்றார். அஜய் மற்றும் அர்ச்சுனா திருமாலவன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. வெள்ளிவரம் துள்ளிசை பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சமீதரன் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து இன்ஸ்காம் வந்திருக்கின்றார். பாலா நிர்மலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி

0: தொண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய்

0: நிகழ்ச்சியினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:35. இந்த நேரம் முஸ்டர் கீம், வணக்கம்.
1: வணக்கம் சார். இனிமையான பாடல்கள் வசந்தத்தோடு இருந்தவாறு
0: சார், ரொம்ப உற்சாகத்தோடு வந்திருக்கிறீங்க. சார், இவ்வளவு நாளும் நீங்க ஏதாவது ஒரு பாடல போட்டு ஒரு பாடலுக்காவது நடனம் ஆடி இருக்கிறீங்களா? அப்படி முயற்சி செய்யவே இல்லை. தயவு செய்து அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நான் நினைக்கவும் இல்லை, அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்திலேயும் இல்லை. இந்த பூமி உலகமே உருண்டு என்றாங்க, பூமி சுத்துது என்றாங்க, நம்ம ஆடாததெல்லாம் இப்படி இருக்கோ. ஆமா ஆமா ஆமா, அது எப்படியுமே இயல்பாவே நடந்து கொண்டுதான் இருக்குது, அதனாலதான் சுத்துது போல இருக்கு. சரி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்டு
1: அனைத்து அறிவிப்பாளர் குடும்பத்துக்கும் அனைவருக்காகவும் கேட்போம்.

0: நேரம் 11:45. இந்த நேரம் நிகழ்ச்சியில் வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தாச்சு. சொல்லுங்க, கடும் வெயிலா இருக்குது. வீட்டு வேலைகள் எல்லாம் ஓரளவு முடிச்சாச்சு? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சகுந்தலா தேவி?
1: கோயிலுக்கு போன அனைத்து பேருக்கும், தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், அனைவருக்கும் அன்பு தம்பி, எங்களை கிருபா தம்பிக்காக கேட்போமே.

0: நேரம் 11:51, ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் இறுதி நேர் வணக்கம்.
1: வணக்கம் குருவா, எப்படி நலமா இருக்கிறீர்களா?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன்.
1: சிவபாலன்
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க. இளைஞர்களாக இருந்த நீங்களே இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது வசந்தத்துக்கும் பெருமையா இருக்கு. சரி சொல்லுங்க, இந்த நேரம்
1: பேருக்கு வரப்போகிறது.
0: ஆமா ஆமா, துர்க்கம்மனுக்கு வரப்போது செல்வ சன்னதி யானை நோக்கி வரப்போகிறோம், நல்லூர் யானை நோக்கி வரப்போகிறோம். நிச்சயமாக உங்களை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாங்க வாங்க, பழகலாம்.
1: மக்கள் எல்லோருக்காகவும் இணங்க, மூணு நாட்டில் இருக்கிற மக்களையும் சேர்ந்து வாழ்ந்தவர்களுக்கும் நேர்களுக்கும் கேட்போம்.
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி.

இன்றைக்கும் இந்த பாடலோட நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதுகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கலையத்தில் ஆனந்தி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: தமிழ் வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகத்தலங்கள் வரிசையில் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகா பெரும் திருவிழா ஆரம்பமாகி இருக்கிறது. நல்லூர் கந்தனை நாடாத மனமும் உண்டோ, அவன் திருவருளை தேடாத உயிர்களும் உண்டோ, அந்த அளவுக்கு அருள் மனம் பரப்பும் அற்புத கந்தனாம் நல்லூர் அலங்கார கந்தன். இந்த ஆலயம் இலங்கைமணி திருநாட்டின் வடபால் யாழ்ப்பாணத்தின் மாநகரிலே இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பாலே தொலைவிலே நல்லூர் மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தலம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம். இவ்வாலயத்தினுடைய மூலமூர்த்தியாக முருகனுடைய அருவருவ திருமேனியாக நின்று பேசுகின்ற தங்கவேல் அவன் பெருங்கருணையை பறைசாற்றி நிற்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் மகோற்சவ பெருவிழா 25 நாட்கள் பெரும் திருவிழாவாக, உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
4: Anu mokailu mokane manya batu mokani bebe silila parive malba dans les natis en amre. O manja yo y ça va mi connais pas quand li va arriver o magato mon bandiangon li wa donna moi le bon le mauvais.
5: Allez allez

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். இன்றும் உங்களை வாரத்தின் இறுதி நாள் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். வணக்கம் அபுல் ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம். வரும் பொழுதே அப்படி பசிந்த காதுல தொங்கட்டாவோட வந்து அள்ளி அள்ளி தள்ளி தள்ளுன்னு வந்தீங்க. எப்படி இருக்கீங்க ஹீரோலே?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அபுள். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் நீங்க சின்னவங்களை பெரியவங்களை சார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை இன்றி ஹீரோ குளவிலே ஆசிக்கான மதிய நேர வணக்கம். வீட்டுல கச்சாலும் ஆபீஸ்ல கச்சாலும் இல்லாம பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் மறந்து இங்க வந்தீங்கன்னா மூணு மணத்துல ஆசிக்காய்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்?
0: அதுக்கு வந்து கால் பண்ணணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும்.
1: அப்படி இல்லைன்னு சின்ன முகநூல் வழியாக போனீங்கன்னா பசிந்தான ஒரு போட்டு வருங்க. அதை நம்பியே மாறவானா அதுக்கு கீழே போன கண்ணாடி போட்டு பசிந்தான பொடி வருது. அபிலாஷி நீ பாஸ் அவர்கிட்ட போய் அபிலாஷி என்னன்னா நானக்கு பாட்டு சாச்சாக்கு பாட்டு காக்காக்கு பாட்டு உம்மம் பக்கத்து விட்டு முன்னூட்டு பாட்டு உண்டு டபாண்டு டைப் பண்ணி டுமின்னு போட்டீங்கன்னா பட்டா ஆசிக்கான பாட்டு வருமே.
0: அப்படியா? சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ
1: ஹலோ
0: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். சிவபாலநாதன் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சீதேவி?

0: அழகியலோட இருக்கணும்.
1: எங்க வந்தீங்க? கோயிலுக்கு போயிட்டு
0: தள்ளு
1: பாட்டு வந்தீங்க, நல்லமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாட்டு?
0: சூப்பர் பாட்டு.
2: சரி சரி, இப்ப யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
0: நான்
2: மறந்த

0: மதயானை கூட்டம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக பாராஸ்டி சிவகுமார். வணக்கம் சிவகுமார்.
1: வீட்டு
2: வேலைக்கு போனா மழை விளங்காது. வீட்டுலயே தானே 346-65 தெரியும் என்ன வேலைக்கு
0: போறீங்க.
2: அப்புறம் செல்லுங்க ஸ்ரீதேவி, எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
0: சூப்பரான
2: பாட்டு கேட்டு ஆசி கை கேளும்.

0: அநேகன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொழுகிறது. நேரம் மதியம் 12:27.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
5: அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகி,

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உனக்கு நெஞ்சில் தில்லானா?
1: உங்களுக்கு தில்லானா அவளுக்கு வேற என்ன, ஒருத்த கவிதை படித்திருக்கிறான்.
0: என்னன்னு?
1: நேத்து காதலனாகினேன் கவிதை வடித்தேன், இன்று கணவனாகினேன் கண்ணீர் வடிக்கிறேன்.
0: அது நீங்களா இருக்குமோ?
1: நாங்க இனிமேத்தான் பாக்கணும்.
0: அப்படியா? சரி, மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசை என்னோட. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா, அபுள் கட்டுவான்ல இருந்து சகுந்தலா தேவி.
1: உங்களோட அம்மா வந்தீங்க, என்ன?
0: வணக்கம் சகு. சரி, அப்புறம் சொல்லுங்க, மதியம் சாப்பிட்டீங்களா நீங்க?
1: இல்ல இல்ல, இனிமே இந்த கோவில
2: குடி இல்ல வேற வந்து பந்தா போறா சாப்பிடுவாங்க. இது சமஞ்சாக்கு.
0: ஆ, சமயம் எல்லாம் முடிச்சு இனி தான் சாப்பிடணும்.
2: ஓ, சாப்பிடுறவங்க லைன் தங்கம் கிடைச்சிட்டு ரொம்ப நன்றி. நீங்க சத்தவங்க
1: ரொம்ப நன்றி. நாங்க குடுக்காம இருக்கிற ஒரு சட்ட திட்டத்துல அப்படியா? நாங்க இல்ல, நீங்க நீங்க சோர்த்த வாசல்ல போட்டு கா கானுங்க. நாலு பேர் வருவாங்க, அதை ஒருத்தர் ஆடி கொண்டி பாய்த்தண்ணா.
0: அப்படியா?
1: சரி, தாராள மீக்கா ஜி தேவி.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி.
1: நிச்சயமாக உங்களுக்காக கேக்குற நிலைமைக்கு வந்துட்டேன்னா என்ன செய்ய சரி போடுங்க.

0: திரைப்படத்திற்காக பாடல் ஒளிபெய்கிறது.
1: நேரம் 12:44.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: அதிநேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலை வரிசையின் ஊடாக இந்த நேரத்தில் அவள் பேஸ்புக் ஊடாக யார் வந்திருக்காங்க?
1: யார் வந்தீங்க? பேஸ்புக் ஊடாக என்ன புக்? பேஸ்புக்
0: பேஸ்புக்
1: சியாமணி புஷ்பராணி நித்யா அரித்ரா பவித்ரா அக்ஷயா சச்சினுக்காக ஒரு ஆசிக்கான பாட்டு வந்து தாங்கன்னு சொல்லிக்காங்க.
0: அதே நேரம் குட் ஆப்டர்நூன் இருவருக்கும் அப்படின்னு சொல்லி நீசா மாவனிலிருந்து இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ரொசலகம்ம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து இருவருக்கும் மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க.
1: மாளிகாவத்தை கித்தராமையிலிருந்து ரகுமா வந்தீங்க. அபிலாஷன் நானும் எப்படியும் ரொம்ப நாளா உங்களை காணாம கூட குரலை கேட்காம எனக்கு மனசுல அப்செட் சொல்லிக்காங்க. ஒருத்தர் போயிட்டு லீவ் கேட்டிருக்காரு, உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை லீவ் வேணும் சொல்லி. அதுக்கு என்ன லீவ் கேட்டிருக்கிறார் உக்ரைனுக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? என் மாமிக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைன்னு கேட்கல, இதுக்கெல்லாம் வராது, பெரிய சண்டைக்கு வர சொல்லிக்காய். அடுத்தது பெரிய ஒரு சண்டை தான் இதுக்கு லீவ் தாங்கன்னு சொல்லிக்கா.
0: சரி, தொடர்ந்து மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
2: படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இவ்வருடத்தின் அரையாண்டில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய மசக எண்ணெய் விலை மற்றும் இறக்குமதி செலவுகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் பாராளுமன்றத்தில் இது குறித்த தகவல்களை வெளியிட்டார். இவ்வாண்டின் முதல் அரையாண்டில் மாத்திரம் எரிபொருள் இறக்குமதிக்காக சுமார் 3,168 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பாரிய அதிகரிப்பு எனவும் தெரிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: மத்திய ஆப்பிரிக்காவில் தங்க சுரங்க இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 107 அதிகரித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவின் கேமரோன் எல்லைக்கு அருகில் உள்ள ஜாம்போல் கிராமத்தில் குறித்த அனர்த்தம் கடந்த 19 பதிவானது. சுரங்கத் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது குறித்த சம்பவம் நிகழ்ந்திருந்தது. இதன்போது சம்பவ இடத்திலே தொழிலாளர்கள் 30 மண்ணுக்குள் புதையுண்டு உயிரிழந்தனர். ஏராளமானவர்கள் மண்ணுக்குள் புதையின்றிருந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. இதற்கமைய இதுவரையில் 107 உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 2 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: உத்தமராம் வேல்முருகன் ஓங்கொம்னல் உயர்பதியாம் நல்லூரில் மயில் மீதேறி பக்தியுடன் அடியார்கள் சூழ்ந்தே நிற்க பார் முழுதும் தனதகழல் ஈட்டு என்றும் நித்தமொரு வடிவோடு நெஞ்சை அள்ளி நேர் நின்று பொழிகின்ற அருளைக் கண்டார். இத்திசையில் இருந்தாலும் ஓடிவந்து ஏத்துவாராம் அவன் தாளில் இதயம் வைத்தேன். ஓங்கார மணி ஓசை செவியிற்பாய ஓடிவிடும் வினையதுவும் ஒன்றாய்ச் சேர்ந்தே அங்காரம் அறுத்தந்த சூரன் தனை அடியவனாய் ஏற்று அருள் செய்வதற்காக நீங்காது உடன் பேரருளை வைத்த நாயகனாம் எங்கள் நல்லை குமரன். அடியவர்கள் மனதில் நின்றாடும் சேவல் கொடியோனை நினைந்து மனம் உருகிவிட்டால் போதுமல்லவா? நல்லூர் கந்த பெருமானை நினைந்துருகினாலே மெய்யார வரம் தருவான் நல்லை குமரனடி.

0: கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில். விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
1: One or two point six. One or two point eight.

0: மதியநேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க.
1: 0112 7251 இருக்கு. அப்படி மிலனிச்சுனா 0112 7251 அப்படி மிலனிச்சுனா
0: பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக சப்புமல் கந்த இருந்து வசந்தகுமார். வணக்கம் வசந்தகுமார்.
2: வணக்கம் வணக்கம் இருவருக்கும் அன்பான மதிய நேரம் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க புரியாணி? இந்த குரியானி யார் வசந்தகுமார்?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: அப்புறம்
2: பாடலை கேட்பதற்காக தோப்பு குச்சிக்கடை வீரன், நண்பன் கலவக்கலை கிருஷ்ணபக்தன், நம்பன் நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், வத்தல ஐயா கண்ணு, அண்ணன் பாதுக்கு சின்ன தம்பி, வெளிமடை செல்வராம், மெம்பத்திய ராசையா, பிசரேஷ் கபுரேசன், ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, இவர்கள் காட்சி.
0: சரி, நன்றி.
1: பாருங்க, 6 மாசம் தண்ணி குடிக்காம இருக்கணுமா? என்ன நீங்க என்ன 12 வருஷத்துக்கு அவனுக்கு தண்ணி குடுக்காம இருப்பீங்க நீங்க? நானே சிரிப்புலயே உங்களோட சிரிப்பீகே.
0: சரி, பாடல் கேட்கலாமா? அபுள்,
1: வேற என்ன கடை நான் கேட்கிறேன். பாட்டு தான் கேட்கணும். பாட்டா போடுங்க கேட்டு.

0: ஊர்வசி.
1: இருபதுல ஆடாம அறுபதுல ஆடி என்ன பயன் கேக்குறாங்க? இப்ப அறுபதுல ஆடுறீங்க, நீங்க மாறால
0: அப்ப எனக்கு அறுபதுன்னு சொல்ல வர்றீங்க?
1: என்ன அறுபது இல்லாம அறுபத்தொண்டு அறுபத்தா நீ
0: காதலன் திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தை மதிய நேர
1: குதூகலம்
0: குதூகலம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க தெரியுமா? நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா. வணக்கம் அருள் சந்திரா.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். தம்பி எங்களுக்கு செல்ல
0: மாட்டீங்க? எல்லாருக்கும் வணக்கம்
1: அருள் சந்திரா. நீங்க இந்த ஊர்வசிமா பாட்டு எல்லாம் படிக்க மாட்டீங்களா?
2: ஊர்வசி மாதிரி படிக்க மாட்டேன்.
1: என்ன மாதிரி படிச்சு காட்டி உங்களுக்கு என்ன மாதிரி
2: படிக்கலன்னு பாப்போம். குளிக்க வந்தான் ஒரு அழகினை ரசிக்க வந்தேன் ஞாயிறு ஒளி மலரி.
1: அப்ப ஞாயிறு திங்களும் இந்த செவ்வாய் புதன் வியாழக்கிழமை எல்லாம் இல்ல என்ன மா போயா கூட இல்லையா அதுல?
2: பாட்டு
0: சரி, நீங்க அடுத்த பாடல்
2: என்ன
1: பாட்டு?
2: பொக்கம் பொக்கம் வெயில் தலையமா இருக்கிறது.
1: எங்க பாட்டு கேட்கல வெயில் தலையில என்ன சித்தாரண மீகாட்சி தேவி?
2: எங்களது சத்தியமாபுரம் கல்பனை சத்தியமாபுரத்தில் இருக்கிற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி அவர்கள்.
1: லயனல் பேக்கரி
2: புட்டுக்கடை புகாரி கமலன் தவராஜா தேவமணி கீஜன்
1: ஒருத்தர் வந்து கரடியை கொண்டாந்து வச்சு முடிய வெட்டி வெட்டி வித்து இந்த காசு எடுக்கிறாங்க எல்லாருமே. கரடி முடிய ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டா நீங்க இன்னத்துக்கு இந்த கரடி முடிய 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, இது வீட்டுல இருந்தா செல்வம் கொட்டுன்னு சொன்னாரா? அவங்கிட்ட 10 வருஷமா கரடியே இருக்கு கொட்டாங்கன்னு பேமெண்ட்ல தான் இருக்கிறது.

0: வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 1:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
3: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
4: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
5: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
3: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
4: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: ரஜினி திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இப்போது பேஸ்புக் கூடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க?
1: அதுக்கு போதும். இப்ப வந்து ரமேஷ் மரதானில வந்திருக்கார், சுரேஷ் இருக்கார், பசால் வந்திருக்கார், அருண் வந்திருக்கார், சுரேஷ் வந்திருக்கிறார், அது மட்டும் இல்லாம ரகுநாத் வந்திருக்காங்க, இவங்களோட சேர்ந்து எங்கட ஜி வந்திருக்கார், சுரேந்திரன் ஜியும் வந்திருக்காராம், ஆசிக்கான பாடுத்தாங்க நானு சொல்லிருக்காங்க.
0: அன்பான மதிய நேர வணக்கம் இருவருக்கும். வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூநாகலையில இருந்து யேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மதிய நேர வணக்கம் என்று நவீன் இணைந்திருக்காங்க ஹட்டன்ல இருந்து. ஆனந்தி அபுல், இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். நிகழ்ச்சி அருமை. நிகழ்ச்சியோடு குறிஞ்சாங்கேணி அசுர்தீன், நூர்ஜகான், ஹான்வர் மற்றும் ரியாஸ், ரியானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: இது மாதிரி கூட்டாளி வந்திருக்காங்க, வந்து அண்ணன் ஆஷிக்கான பாட்டு ராமநாதன் வந்தியா நல்லா ஈகி, தம்பி நீங்க பேசக்குள்ள மட்டும்தான் சூப்பரா ஈகி.
0: என்ன ஒரு போய்
1: ஒத்துக்கொள்ள என்ன உடனே அது பொய்யாயிரும். நீங்க
0: அவரும் பாதீங்க அப்படின்னு சொன்னா, இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் எஃப்எம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவட்ட பிரிவு எட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு
1: இணைந்தார்.
0: எனக்கு தெரியாது. அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி மஸ்ரூக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஹலோ ஆனந்தி, அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அக்குரணையில் இருந்து ஷருக், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு நண்பர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க
1: அப்படின்னு சொல்லி.
0: எனக்கு தெரியாது, அவள் நீங்களும் தானே கேட்டீங்க.
1: ஆமா, அதே மாதிரி போனையும் சரி, மங்கையகரசு இனிய மதிய நேர வணக்கம், நானா எப்படி இருக்கேன்னு கேட்டீங்க.
0: ஹாய் அண்ணா அக்கா, இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாரகலையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் டில் ருக்ஷன் மற்றும் கமலவேணி, அஸ்வின், கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம், ஆனந்தி அபுல் ஹாசன், பாடல்கள் அனைத்தும் சூப்பர், வேற லெவல், வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: பூனாகலையிலிருந்து அன்பான மதிய நேர வணக்கம், வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் சேர்த்து நல்ல ஒரு பாட்டு தாங்க. பக்கத்துல பேசுற பொருள கொஞ்சம் குறைச்சு பேசுங்க அப்படின்னு
0: சொல்லி.
1: அவ்வளவுதான்.
0: சரி, இப்ப அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது, யாரகுமானின் இசையில் ஸ்டார் திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 1:46.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: இது மக்கள் சூடிய
5: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகை ராதிகா.
1: ஒலிக்கும் பாடல் இது தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

2.8 வசந்தம் FM வழங்குவது.

0: தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேலும் இரு மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இது தொடர்பில் ஏற்கனவே 7 மனுக்களின் பிரதிகள் கிடைத்திருப்பதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். இதன்படி ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் மனுக்களின் பிரதிகளும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மேலும் 4 மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இன்றைய தினம் கிடைத்த மேலும் 2 பிரதிகளுடன் 22வது அரசியல் திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக இதுவரை 9 மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்திருப்பதாக சபாநாயகர் மேலும் அறிவித்தார். நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள சொகோடோ மாநிலத்தில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். விவசாயிகளை ஏற்றிச் சென்ற மரப்படகு ஆற்றை கடக்க முற்பட்ட போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதுவரை 40க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. படகின் கொள்ளளவை மீறி பயணிகளை ஏற்றிச் சென்றமையே விபத்துக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மாத்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: மெருகின்றவினையும் கந்தன் என்று சொல்லிவிட அது கலங்கிவிடுமாம் அந்த வினைகள். எனவே கந்தன் களலடி தொடுவார்க்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் தேரடி சித்தர்கள் வாண்ட ஒரு மண். செல்லப்பா சுவாமிகளும் யோகர் சுவாமிகளும் நிஷ்டையிலே உறைவிடமாய்க் கண்ட கந்த வேளை கண்ட இடம் அந்த சிறுவருள் தருகிற நல்லூர், அந்த திருவருளை தருகிற நல்லூர் தேரடியாகும். எனவே தேரடி சித்தர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் நல்லை குமரனின் அருள் நாள்தோறும் அவன் திருவருள் இருக்கிறது அல்லவா. வந்தொருக்காள் நல்லையிலே விழுந்து கும்பிட்டாள் வில்லங்கம் ஏதும் வராதடி கிளியே என்று பாடினார்கள் சித்தர்கள். எனவே அப்படியாக நல்லூரிலே வந்துவிட்டால் தொல்லைகள் நீங்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே நல்லைக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே நல்லூர் தேரடியிலே வந்து சில நிமிடங்கள் இருந்து கொண்டாலே நல்லை குமரனுடைய திருவடிகளை நாமும் பற்றி அவன் பேரருளை பெற்றுவிடலாம் இந்த மண்ணுலகிலே.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: ஒரே
1: சிறப்பு
0: கூட்டாளி
1: தானே தெரியாவையா பரததாத்தா?

0: பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: நாங்க வசந்தம் எல்லாருக்கும், எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும், அப்படி காக்கத்துக்கும் உங்களுக்கும்
2: ஒரு பாட்டு படிங்க. ஸ்ரீதேவி
1: என்ன பாட்டு படிக்கிறேன்?
2: உங்களுக்கு விருப்பமான பாட்டு படிங்க. ஸ்ரீதேவி
1: பாட்டு எல்லாம் படிக்கிறேன்
2: பரவாயில்ல, படிங்க தாத்தா.
1: எனக்கு பாட்டே
2: தெரியாது. கோழி ஒரு
1: கூட்டிலே
2: பூமி ஸ்தூதி.
0: சரி, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி
2: பாத்தீங்கன்னா எப்படி பாட்டு படிக்க தெரியாதுனா கோழி ஒரு கூட்டிலேருந்து படிச்சுட்டாங்க. சரி, நீங்களும் ஆச்சுக்கா பேசணும், கோல் பண்ணுங்க. 0112 7 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இருக்கு.
0: அப்படியும் இல்லன்னா 0112 7 75 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க.
3: சாமியை கூப்பிடுறேன்டா. கூப்பிடு கூப்பிடு.

0: சங்கிலி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட இப்போது நேரம் பாத்தீங்கன்னா 2:22 இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட பேசுறதுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து சங்கீதா. வணக்கம் சங்கீதா.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன விட்டு விட்டு கேக்குதே,
1: இப்ப சரியா?
2: முன்னாடி வாசப்படியில இருக்கீங்களா? அதே மீன் சத்தம் இங்க கேக்குது. எப்படி இருக்கிறீங்க?
0: அப்புறம் சங்கீதா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: சும்மா இருக்கு.
0: சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா?
2: தொண்டில முள்ளு குத்தாமைக்கு என்ன செய்யணும்? செருப்பு போடுவோம்.
0: ரைஸ் சாப்பிடுறாங்களா?
2: ரைஸ் என்ன, நாங்க சோறு சாப்பிடுறேன். என்னமா இனி அங்க இங்க வாரி, இப்ப எல்லாம் முடிஞ்சு கடைச்சி துண்டு வைக்க சாப்பிட பிங்கான பிளேட சாப்பிட வர சொல்றீங்க? என்ன
0: இல்ல இல்ல, அவங்க பேலன்ஸ் வச்சுக்கிட்டு தான் போறாங்க.
2: சரி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். தாராளம் ஈக்கா இருக்கொள்ளி.
1: நாலு
2: அண்ணா,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்ன கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0001.
2: ஃபேஸ்புக்
0: கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: சந்தித்த வேளை திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தோய்கிறது.
1: நேரம் 2:30.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
5: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி.

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்
5: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானேடா
6: பிள்ளனானா. மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
5: சரி
6: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா நானா?
5: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
7: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: திரைப்பட போகுத யாத்திரை படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கிட்ட சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க.
1: என்ன பாட்டு கங்காதர கண்ணு பட போகுது மூக்குத்தி என்ன குத்துது என்ன பாட்டு நீங்க போடு ஸ்ரீதேவி
0: அழகான பாடல் அவள்.
1: சரி, இந்த நேரத்தை முகநூல் வழியா தார் வந்தீங்க.
0: அன்பான இருவருக்கும் அன்பான வணக்கம் என்று சொல்லி கொட்டகலையிலிருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, ஹரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹஸ்போன்ல இருந்து விஜயகுமார் அன்பான மதிய நேர வணக்கம் இருவருக்கும் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க.
1: ராஜேந்திரன் வந்தியா பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுல்லை குந்தகலையில் இருந்து ராசமாணிக்கம் வந்திக்காங்க. எப்படி நானா அப்படின்னு சொல்லிக்க நல்லா இருக்கீங்க.
0: இனிமையான மதிய நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஒரு குடும்பத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அக்கறைப்பற்றிலிருந்து ஜூன் ஏகாம்பரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
1: மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு அனைத்து உள்ளங்களுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியிலிருந்து கோவிந்தராஜா.
0: அதே நேரம் நானும் யாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்து இருவருக்கும் அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் புவனேஸ்வரி மங்கைய கரசி நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி இருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நந்தகுமார் இணைந்திருக்காரு வெள்ளவத்தையிலிருந்து. இருவருக்கும் மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான வணக்கம் இருவருக்கும் என்று சொல்லி ஜோன் சித்திரன் கந்தப்பள்ளியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: உங்களுக்கு வணக்கம், நான் ஷாருக்கான்
0: நிகழ்ச்சி அருமை என்று சொல்லி கருப்பையா சீனிவாசன் தென்னிந்தியாவில் அன்பான வணக்கம் இருவருக்கும் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் மஸ்ரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: நீங்க இல்லாத இடம் பருப்பு இல்லாத கடமாயின்னு சொல்லிக்கா
0: அப்படியா அவர் அப்படி சொல்லிருக்காரு
1: இல்லையா சொல்லிக்காரு உங்களுக்கு சரி செய்து போங்க என்ன என்ன சொல்லிக்காரு அவர் இன்னமும் சொல்லிக்க ஆனந்தி அப்படின்னு சும்மா போட்டிக்காரு
0: அப்படியா. அதே நேரம் மதிய நேரம் வணக்கம் இருவருக்கும் என்று சொல்லி கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பெரிய நீலாவளையிலிருந்து.
1: ஆய் அக்கா இனி அவரு அக்கா நாங்க அண்ணன் நானும் இல்லையா
0: சரி இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.

0: மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 2:45.
2: முதல்

வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம், அன்னதான கந்தனாம், செல்வ சன்னதியானின் அருட்கோளம், தேரேறி வலம் வரும் கந்தனி

0: கோண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7676-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகை ராதிகா.
1: ஒலிக்கும் பாடல் இது பாசப்பறவைகள் திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு.
1: குதூகலம் நிகழ்ச்சி குதூகலம் முடியறமா?
0: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அருண்மொழி வந்திருக்காங்க. அருண்மொழி அருண்மொழி வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். எப்படி
0: நாங்க ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கோம் அருண்மொழி.
1: நீங்க எப்படி நீங்க அட்டகாசமா இருக்கிறீங்களா? அட்டையோட இருக்கிறீங்களா?
2: என்ன
1: பூஜை தேவி?
2: மகாலட்சுமி.
1: சந்தோஷம் பேசி நல்லபடியா அவங்களோட நிறைவெல்லாம் நிறைவே வேண்டியதெல்லாம் நிறைவேறட்டுமையா. அய்யோ மைன மாதிரியே படிச்சீங்கோளே.
2: உங்களுக்காக நந்தபுரமா சோமனரெட்டி ராணிக்கா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்தராயம் பாடி சிந்தமா முந்தாஜ் கண்டுவன் சவுந்தரப்பா மேலா கலா குஞ்சினி விஜிதா சரோசினி சரிபா ரகுமா ஸ்ரீவிரண்ணா வடிவிரண்ணா ஆட்டோ விஸ்வநாதன் ஈதரண்ணா அப்துல் மஜீத் சாம்குமார் வசந்தகுமார் முகதி பாடல் சின்னத்தம்பி அளவட்டு செந்தில் இந்திரிய ரவி அளவசுந்தரவண்ணா மென்சூர் மன்சூர் வாதரண்ணா தேரண்ணா இங்க இருக்கா தாங்க.
1: இன்னும் இருந்த பரவாயில்ல சொல்லி, இன்னும் இருக்கிற பேருக்கு சொல்லி, இன்னும் இருக்கா உங்களுக்கு அவ்வளவுதான். சரி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஒளிக்கருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில்
1: வந்திருக்காங்க.
0: மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி மற்றும்
1: நான் உங்களுடைய ஆள் விழுங்கி ஹபுல் ஹாசன்.
0: நன்றி சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM அளித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொழும்பு கோட்டை போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட யோக் வீதியில் பாதையை கடக்க முற்பட்ட வெளிநாட்டவர் ஒருவர் பஸ் வண்டி மோதியதில் உயிரிழந்துள்ளார். புறக்கோட்டை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் வண்டி வீதியை கடக்க முற்பட்ட குறித்த நபர் மீது மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த வெளிநாட்டு பிரஜை உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த வெளிநாட்டவரின் முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் விபத்தை ஏற்படுத்திய பஸ் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்து தொடர்பில் புறக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: மேற்கு அலஸ்காவில் உள்ள தொலைதூர ரேடார் நிலையத்தை அணுகிக் கொண்டிருந்த போது ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த 8 பேரும் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்க ரேஜுக்கு மேற்கே சுமார் 450 மைல் தொலைவில் உள்ள கேப் நியூ ஹெனனம் நீண்ட தூர ரேடார் தள விமான நிலையத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சிவில் ஒப்பந்தத்தின் கீழ் இயக்கப்பட்ட ஹெலிகாப்டர் ஒன்றை இவ்வாறு விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த மனத்தியாள செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கண்ணனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் ஆலயத்தினுடைய நித்திய நைமித்திய பூசைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், உலகத்தினுடைய மாந்தர்களுக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒரு எடுத்துக்காட்டாக துலங்குகிறது. ஏனெனில் மனித வாழ்க்கையிலே நேர முகாமைத்துவம் என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமானது. சொல்லுவார்கள், நேரம் பொன்னானது, அதை மண்ணாக்கி விடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே நேர முகாமைத்துவம் என்பது நல்லைக்கு மட்டும் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஏனெனில் பூசைகள் யாவும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய சுவாமி எழுந்தருளல், சுவாமியினுடைய பூசைகள், சுவாமியினுடைய பூசை நிறைவுறுவது என்பதும் சரியான நேர முகாமைத்துவத்தோடு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருவிழாக்களும் நேர முகாமைத்துவத்தை அதே நேரத்திலே பெருமானுடைய உற்சவங்கள் நிறைவு பெறுவதும் தொடங்குவதும் ஒரு தனிச்சிறப்பு என்பது நல்லைக்கு மட்டும்தான் ஒரு நேர முகாமைத்துவத்தை அது காட்டி நிற்கிறது பக்தர்களுக்கு.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேஸ்.

வசந்தும் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றேன். 102.6 அதே போல 102.8 அலைவரிசையோடு இணைந்திருக்கலாம். பாடல்கள் வரும், நல்ல விஷயங்கள் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், உள்நாட்டில் நடக்கிற விஷயங்கள், சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் எல்லாம் இன்று போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். குறிப்பாக பாதம் சொல்லி சொன்னா, இந்த சிறு பிள்ளைகளை துன்புறுத்துவது ஏற்கனவே பொழுதாக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் அதை பகிர்ந்திருந்தோம். அதே போல அடுத்தடுத்த இந்த சம்பவங்கள் சிறு பிள்ளைகளை, அதுவும் குறிப்பிட்ட பெண் பிள்ளைகளை துன்புறுத்துவது என்பது பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 2020 நடந்த ஒரு சம்பவம் இன்று வவுனியா நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2020 நடந்த சம்பவம், அதுக்கு பிறகு 2024 வவுனியா மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகள் இடம்பெற்று இன்று நல்லபடியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், 12 வயதுடைய பேத்தியை தவறான நடத்தைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் 81 வயதுடைய முதியவருக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா

நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனாலும் அந்த தீர்ப்பு போதாதுதான். இருந்தாலும் இப்படியான ஒரு சட்டவிரோதமான செயல்கள், பாரதூரமான ஒரு செயல்கள், இப்படியான விஷயங்கள் எப்போதுமே நடைபெறக்கூடாது. 2020 நடந்ததுக்கு இப்போதான் தீர்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 பேத்தியை 81 ஒரு முதியவர் சீரழித்த ஒரு சம்பவம், சரி அது ரொம்ப கவலைக்குரிய ஒரு சம்பவம். இருந்தாலும் இப்போதாவது தீர்ப்பு கிடைத்ததே அப்படிங்கிறது நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் பக்கம் போகலாம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் பண்டத்தரப்பு பகுதியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் போது இந்த வாட வடிக்கைக்கெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு பண்டிகை களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் அப்படி நடந்தாலும் சரி, எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் இனிப்புகள் பலகாரங்கள் இப்படி கொடுத்து வெளிப்படுத்துவோம் இல்லையா, பட்டாசு வெடித்து வெளிப்படுத்தும். இரண்டும் சேரும்போது அது ஒரு வாண வேடிக்கையாக இருக்கும். இந்த வாண வேடிக்கையை பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகளில் வெளிவரக்கூடிய அந்த புகை, அதே போல் அந்த பட்டாசு வெடிக்கும் போது ஒவ்வொரு வர்ணங்களாக இருக்கும், பேரை கொண்டிருக்கும், அல்லது உருவங்களை கொண்டிருக்கும், அல்லது பூக்களை கொண்டிருக்கும், வித்தியாசமான வடிவங்களில் பட்டாசுகள் இப்போது வந்திருக்கிறீங்க இல்லையா. ஸோ இந்த பட்டாசுகளில் வரக்கூடிய அந்த புகை, அதே போல் அந்த லேசர் கதிர்களினால் கண் பாதிக்கப்பட்டு சுமார் 150 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களில் வந்துட்டு 40 சிறுவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் மருத்துவரும் மான இவர் அந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்துக்குரிய வைத்தியசாலையில் இப்போ அவங்க சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு பாரிய அளவில் கண் பாதிப்புகள் எவருக்கும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இருந்தாலும் 150 பேருக்கு பட்டாசால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் சந்தோஷத்தை கொண்டாடும் வேண்டும் தான், அதை நாங்கள் பாதுகாப்போடு ஆபத்தான முறை இல்லாத வழியில் பின்பற்ற வேண்டும். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்ல பல விஷயங்களும் இருக்குது, பாட்டு கேட்கலாம்.

நல்ல பாடல் பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் MGR உங்களுடன் இணைந்திருப்ப நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பிள்ளைகளை துன்புறுத்துவது இப்ப ஒரு ட்ரெண்டிங்கான செய்தியாகத்தான் இப்ப சமூக வலைதளங்களை பார்க்கிற போது வந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, சிறு பிள்ளைகளை துன்புறுத்துறது வேற யாரும் இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற செய்திதான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபமாகவும் இருக்கிறது, கவலையாகவும் இருக்கிறது. என்னடா நமக்குள்ள இருக்கிறவங்களே இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதாவது பலாங்கொட பிரதேசத்தில் 10 நாளைக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம், இப்போ அந்த சம்பவத்துக்கான உடனே கைதுகளோ சட்ட நடவடிக்கை எடுப்பது குறைவு தானே இல்லையா? சரி, அது அந்த சம்பவம் காரசாரமா பேசப்படணும், அதுக்கப்புறம் அது தீப்பொறி மாதிரி பூகம்பம் மாதிரி வெடிக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த உரிய நடவடிக்கை வரும் இல்லையா? இப்படிதான் வளமையா எல்லா இடங்களிலையும் சினிமால இருந்து எங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. கேகாலை பகுதியில் பலாங்குடை பின்னவல பகுதியில் தனது 2 பிள்ளைகளை தாக்கிய ஒரு தந்தை இன்றைக்கு போலீசாரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். காரசாரமாக சமூக வலைதளத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயம், எதுக்காக அவர் கைது செய்யப்பட்டார், ஏன் இந்த பிள்ளைகளை தாக்கினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, மத்திய கிழக்குக்கு அவருடைய மனைவி குடும்ப சூழ்நிலை காரணமாக, பொருளாதார பிரச்சனை காரணமாக மத்திய கிழக்கு வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு சென்றிருக்கிறார். ஸோ தன்னுடைய மனைவியிடம் அவர் வந்து வளமையா மனைவி வேலைக்கு சென்றா பிள்ளைகளை பார்த்திருக்கிற கணவன் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள் பொருளாதார ரீதியான பணங்களை வேலைக்கு சென்றால் அவர் அந்த சம்பாதித்த பணத்தை வீட்டுக்கு அனுப்புவது தான் வலிமையான ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் அவர் வந்துட்டு மனைவி தன்னுடைய கணவருக்கு பணம் அனுப்புறது யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம். திடீர்னு தன்னுடைய கணவர் வந்துட்டு மனைவிக்கு கால் எடுத்து தனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. மனைவி தர முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வீடியோ காணொலி இல்லை, தன்னுடைய மனைவிக்கு மிரட்டுறது கொடுக்குற போல தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர் தாக்குறார். தாக்கி அந்த வீடியோ பதிவை அவர் வந்துட்டு தன்னுடைய மனைவிக்கு மறைமுகமாக அனுப்பினாலும் பரவாயில்ல, அது பாரதூரமான ஒரு விஷயம்தான். ஆனால் அவர் சமூக வலைத்தளமே பார்க்குற மாதிரி அது அந்த காணொலியை பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாரு. 4 வயது சிறுமி, அதே போல 7 வயது சிறுவர், 2 பெண்ணும் ஒரு ஆண் பிள்ளையையும் துன்புறுத்திய ஒரு சம்பவம், மோசமான ஒரு செயலும் கூட இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு 7 வயது தந்தை தான், அவருக்கே இவ்வளவு பொறுமை, ஒரு தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார். இந்த சமூகத்தில் போதைப் பொருள் ஒரு பரவலாக எல்லா இடங்களிலும் இந்த போதைப் பொருள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் பாவனைகள் மனிதனை மனிதன் இல்லாமல் இழக்க செய்கின்றது. இப்படியான விஷயங்கள் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். கேகாலை பகுதியில் நடந்த ஒரு சம்பவம், ஓகே, அதையும் பகிர்ந்து கொண்டும். வடக்கு கிழக்கு பகுதியில் எப்போது எங்களுடைய உரித்தான எங்களுடைய காணிகளை விடுவிக்கும் அரசாங்கம் அப்படின்னு ஏக்கத்தோடு நீண்ட நாள் பல கனவாக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தி தான் ஜனாதிபதி மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தி. வடக்கு கிழக்கு காணிகளை விரைவில் விடுவிப்பது தொடர்பாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க. இந்த யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரால் கையகப்பட்டிருக்கும் இல்லையா, நிறைய எக்கச்சக்கமான காணிகள் கையகப்பட்டிருந்தது. ஸோ அதை இப்போ தற்போது விடுவிக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற காணிகள், இந்த காணிகளுக்குள்ள சில இன்னும் அந்த மிதிவெடிகள் ஏதோ விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த காணிகள் விடுவிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு மறைமுகமான செய்தி. அதே போல விடுவிக்கக்கூடிய வகையில் இருக்கிற அனைத்து காணிகளையும், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கிற காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் பாதுகாப்பு பிரிவுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஓகே, நல்ல விஷயம், நல்லது நடக்கும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க, நல்ல பாடல்கள் வரும், இப்போ பாட்டு கேட்கலாம்.

0: வந்தும் கண்ணியினுள்ளும். சூப்பரான ஒரு பாடல் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்துக்காக வித்யாசாகருடைய இசைகள் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது போட்டு தாக்க நிகழ்ச்சி. நேரம் 3:34.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.8.
2: மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்.
3: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானே.
4: மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
3: சரி
4: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா நானா?
3: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
5: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: அன்பு சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

நேற்று நாளை திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஹிப்ஹாப் நம்முடைய இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். போட்டதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 3:40 ஆகிக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அடுத்த வருடம் என்ன நடக்கும் அப்படிங்கறது அடுத்த வருடத்துக்கு போயிட்டு தான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் எதிர்வு கூறல்களையும் சில விஷயங்கள் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இல்லையா. அதிகமான எதிர்வு கூறுதல் நல்லதை விட கெட்டது தான் வந்திருக்கு. சரி, வரலாற்றிலே மிக கொடுமையான மிக கடுமையான ஒரு எல்லினோ வந்துட்டு அடுத்த வருடம் ஒரு வரக்கூடிய மாதிரி சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வெப்பமான ஒரு ஆண்டாக மாறக்கூடிய அபாயம் அடுத்த வருடம் அதாவது 2027 இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்வு கூறுதல் தான் எல்லினோ சம்பந்தப்பட்டது. இப்போ வந்து பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வருகின்ற இந்த எல்லினோ நிகழ்வு மனித நினைவில் வாழும் வரலாற்றிலே மிக கடுமையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இயற்கையாக நிகழும் இந்த சக்தி வாய்ந்த பருவநிலை நிகழ்வு உலக அளவில் பார்க்கின்ற போது ஒரு வெப்பநிலை உயர்வதுடன் தீவிர வானிலை மாற்றங்களின் அபாயத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடியதாக பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் இப்ப அது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே அடுத்த வருடம் மழை வருமா தெரியல. ஓகே சரி, அதே போலதான் இந்த வருடத்துக்கான நெல் கொள்வனவுக்கு தேவையான 7,500,000,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடுகள் பெற்றுக்கொள்வதற்கான குறை நிறைப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், அதுவும் நல்லதுதான். ஓகே, இப்போ வந்து பாகிஸ்தான் பக்கம் போக போகிறோம். பாகிஸ்தானில் என்ன நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவருக்கு உடல்நல பிரச்சனை இருக்கிறது. அவருடைய வலது கண் பார்வை குறைந்து வருவதாக உயர்நீதிமன்றத்தில் அவருடைய சட்டத்தரணிகள் ஒரு மேன்முறையீடை செய்திருந்தார்கள், ஒரு மனு தாக்கலை செய்திருந்தார்கள். அவருக்கு தீவிர சிகிச்சை வேண்டும், வைத்தியசாலைக்கு உடனடியாக சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க. இப்போ அந்த கோரிக்கைக்கிணங்க அவரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தது, தீவிரமாக பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் பாகிஸ்தான் அரசு என்ன சொல்லிருக்கு, அவருக்கு அப்படி ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கிறார், அவர் கண்ணிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, உடலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வைத்திய சான்றிதழை கொடுத்திருக்கிறது. மறுபடியும் அவர் கடுமையான பாதுகாப்போடு சிறைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் என்று அவர் மறுபடியும் அவர் சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகிறது. வைத்தியசாலையிலிருந்து அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, தானே ஆரோக்கியமாக தானே இருக்கிறார், அப்போ அவரை சிறைச்சாலைக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு பாகிஸ்தான் அரசு. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டதாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒலிக்கும் பாடல் இது பூச்சூடவா திரைப்படத்துக்காக.

0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிரம்பி பொழுது 3:47.
1: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
5: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
4: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
5: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
4: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
6: Quite exciting.
4: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: of the day.
1: 102.6 102.8 உங்க வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. தென்னிந்திய திரையுலகில் பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி 94வது வயதில் காலமாயிருக்கிறாங்க. உடல்நலவு குறைவு காரணமாக சென்னையில் இருக்கிற தனியார் வைத்தியசாலையில் ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தான் அவர் காலமாயிருப்பதாக இப்போ இந்திய ஊடகங்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் நடித்திருக்கிறாங்க சௌகார் ஜானகி அவங்க. தொடர்ந்து மனிதர்களுக்கெல்லாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பண்டத்தரிப்பு பிரான்பற்ற முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆலய திருவிழாவின் போது நூற்றுக்கணக்கானோர் கண் பாதிப்புக்குள்ளான சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கண் பாதிப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறியும் நோக்கில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் ஒரு கட்டமாக ஆலய வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிக வலு கொண்ட சீன தயாரிப்பு மின் விளக்குகள் சிலவற்றை போலீசார் கையகப்படுத்தி சோதனைக்காக எடுத்துச்
0: சென்றுள்ளனர்.
3: பங்களாதேஷின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற மிஸ்ரா ஃபக்ருல் இஸ்லாம் அல்மிகிர் இன்னும் சற்று நேரத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளார். அந்நாட்டு ஜனாதிபதி மாளிகையில் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பை முன்னிட்டு பிரம்மாண்டமான விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேநேரம் பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து 2024 ஆண்டில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி கவிழ்க்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிஎன்பி கட்சி பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் தெரிவு செய்யப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி ஷஹாபுதீன் தனக்கு உடல்நலக்குறைவு இருப்பதாக அறிவித்து கடந்த ஜூலை 24 ராஜினாமா செய்தார். இந்நிலையில் பங்களாதேஷ் அரசியலமைப்பு சட்டப்படி 90 புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் நேற்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. பங்களாதேஷ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த வாக்கெடுப்பில் 255-88 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆளும் பிஎன்பி கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அலம்கிர் நாட்டின் 23rd ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்திகளை மாலை 5 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோஸ்கர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் அலங்கார கந்தனுடைய ஆலயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1949 ஆண்டு அமைக்கப்பட்டது நல்லூர் கந்த சுவாமி ஆலயம். இவ்வாலயம் சிறப்பு மிக்க திருவருளை தருகின்ற பெருமாளுடைய ராஜ கோபுரங்கள் கம்பீரமாக விழுந்து நிற்கிறது. கட்டிடக்கலை திராவிட கலையோடு கூடிய ஒரு தலமாக இந்த ஆலயம் சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை அமைத்தவர்கள் கிருஷ்ண உபாயே, அதே போல ரகுநாத மாப்பான முதலியார் சிறப்புமிக்க இந்த தலத்தை அமைத்திருக்கிறார்கள். இவ்வாலயத்திலே நித்திய நைமித்திய பூசைகள் எல்லாம் நேரகாலம் தவறாமல் சிறப்பிக்கப்படுவது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு ஒரு தனிச்சிறப்பை கொடுக்கின்றது. தினமும் அதிகாலை 4:30 திருப்பள்ளி எழுச்சியுடன் ஆரம்பமாகிற பூசை, மாலையில் பள்ளியறை பூசையுடன் நிறைவுக்கு வருவது இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கே ஒரு தனிச்சிறப்பை காட்டி நிற்கிறது. நல்லூர் அலங்கார கந்தன் மெய்யழகு காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்ற ஒரு தலம் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகள்

போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்க. இரண்டாவது மணித்தியாலத்தோடு கிடைந்து இருக்கின்றோம். நல்ல பாடலும் ஒலி தோய்ந்தது. இதை விட நல்ல நல்ல பாடல்களும் அடுத்தடுத்து பாடல்கள் வர இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மணித்தியாலத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வெளிநாட்டு பக்கம் போகின்றோம். வெளிநாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாக வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியா, பிரித்தானியா அந்த பகுதியிலெல்லாம் வந்துட்டு அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாக இருந்தது. அதனால் மக்கள் பகுதி அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் இதை நோக்கி இருந்தாங்க, நோய்கள் வந்திருந்தது. அதே போல இப்போ பிரித்தானியால நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பல வாரங்களாக நீடித்து வந்த வெப்ப அலை தற்போது திடீரென பலத்த மின்னலடியுடன் மழை பெய்திருக்கிறது. அந்த பகுதியில எதிர்பாராத அளவுக்கு கனமழை பெய்தது மட்டுமல்ல, வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால கொஞ்சம் கவலையா இருக்கிறாங்க. சரி, பிரித்தானியாவில் அப்படி இருக்கு இயற்கையான நிகழ்வுகள். சரி, இந்தியா பக்கம் போகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகளில் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான், குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் அதுக்கு தடையும் விதிச்சிருந்தாங்க. இப்போ இந்தியாவிலேயும் அந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்பட இருக்கிறது. இந்தியா முழுவதும் 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இப்போ சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசுக்கு இப்போ வந்து டெல்லி மேல்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கு. 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னா, இரவு நேர இணைய பயன்பாட்டுக்கு தடை விதிக்க குறித்து அந்த இந்த தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சமூக ஊடகங்களிலும் சமூக சீர்கேடுகள் எக்கச்சக்கமாக எழுந்திருக்கிறது. அது இந்தியாவில் சொல்ல தேவையில்ல, அதிக சனத்தொகை கொண்ட நாடு சீனா, இந்தியாலாம் அதிகமான சனத்தொகை கொண்ட நாடுகளில் ஒன்று இல்லையா. அப்போ இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்காக இப்போ வந்துட்டு 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இந்த சமூக ஊடகங்களுக்காக கட்டுப்பாடு ஒன்று விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டெல்லியில் இப்போ மேன்முறையீடு செஞ்சு இருக்கிறாங்க. நல்ல தீர்ப்பாண்டு வரும் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முதல்ல இந்த மணித்தாளத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வீதி விபத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் வீதி விபத்துக்கள் குறைந்தபட்சம் 1-2 நடக்கும் இல்லையா. ஏன் இந்த வீதி விபத்துக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய பொதுப்போக்குத்தனம் அல்லது இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காதது இதனால் ஒரு காரணமாக இருக்கும். அல்லது வீதி விதிமுறைகள் அதே போல் வீதிக்கு பயன்படாத உபயோகம் இல்லாத அந்த வாகனங்கள் இதெல்லாம் நாங்கள் சரியாக கவனிக்க மாட்டோம். எனவே இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும். எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துக்கள் இந்த குறைத்து கொள்ளணும் கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லித்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு விழிப்பூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்காவினோடு இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக் கேர் பைல திட்டங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் 2 கட்டமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்களை சுயாதீன தொலைக்காட்சி அப்படிங்கிறதுனால ITN உங்களோடு இணைந்து செஞ்சு கொண்டிருக்கிறது. அதே போல வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM எல்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை தந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். எனவே உங்களுடைய பயணங்கள் எப்போதுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் அமைய வேண்டும்.

0: இளைய திரைப்படத்துக்காக நல்ல பாடல் கேட்டும் பொழுதாக்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நிரம்பி பொழுது 4:21.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் மக்கள் சூடிய நம்பிக்கைக்குரிய 102.6 102.8

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: இந்த நாளுக்கான இந்த மனிதளத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு காட்டில் ஒரு இளைஞன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு இப்போ பசி எடுத்தது. ஒரு மரத்தில் உயர்ந்து பார்த்தபோது நிறைய பழங்கள் இருப்பதை அவனால் அவதானிக்க முடிந்தது. அப்போது பார்த்தான், இந்த மரத்தில் ஏறி எப்படியாவது இந்த பழத்தை சாப்பிட்டு என்னுடைய பசியை போக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட சடவென்று அந்த மரத்தில் ஏறி அவனுக்கு பிடித்த பழங்களை சாப்பிட்டான். இன்னும் அந்த பழத்தினுடைய சுவையும் மனமும் அவனை இழுத்தது. பக்கத்தில் இருந்து ஒரு கிளை நுனியில் அந்த பழங்களை பறிப்பதற்காக எட்டி நகர்ந்த போது அந்த கிளை உடைந்து அவன் உள்ள பார்க்கின்ற போது இன்னும் ஒரு கிளையில் தாவி பிடித்து கொண்டான். இப்போ அவன் பயத்தால் கண்ணை மூடிக்கொண்டு என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று அலறிக்கொண்டிருக்கின்றான். அதுக்கு பிறகு அந்த வழியில் வந்த ஒரு முதியவர் அவனை பார்க்கின்றார். அவன் தொங்கிக் கொண்டிருக்கின்றான் மரத்தில். அவனுக்கும் தரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிதான் இருக்கிறது. அவனுக்கு பயம், விழுந்தால் விபத்து ஏற்பட்டு கால் கை உடைந்து விடுவோம் என்ற பயத்தில் மீண்டும் அலறி கொண்டிருக்கிறான். அப்போ தற்செயலாக வந்த அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அந்த முதியவரை பார்க்கிறார். உதவி கேட்கிறார். இளைஞன் வந்துட்டு, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த முதியவர் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய ஒரு கல்லை எடுத்து அந்த தொங்கிக் கொண்டிருந்த இளைஞன் மேல் விட்டெறிகிறார். அப்போ இளைஞன் சட்டென்று கோவப்படுறான். நான் உதவிதானே கேட்டேன், ஏன் எனக்கு கல்லை விட்டு ஏறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மறுபடியும் அந்த பெரியவர் சிறு கல்லை விட்டு அவன் மேல் எறிகிறார். அப்போது அந்த இளைஞன் இன்னும் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு எப்படியாவது இன்னொரு கிளையில் அவனுடைய கையை பிடித்து தாவி பாதுகாப்பாக இறங்கி அந்த முதியவரை நோக்கி விரைந்து ஓடி வந்தான் சண்டைக்கு. அப்போது அந்த முதியவரிடம் கேட்கின்றார், நான் உன்னிடம் உதவிதானே கேட்டேன், எதற்கு என்னிடம் என் மேல் நீ கல்லை விட்டு எறிந்தா என்று அந்த இளைஞன் முதியவரை பார்த்து கோபமாக கேட்டான். அப்போது அந்த முதியவர் வந்துட்டு அமைதியாக சிரித்து கொண்டு, தம்பி நான் உனக்கு உதவிதான் செய்தேன் என்று அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த இளைஞன், எப்படி நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள், என் மேல் கல்லை விட்டுத்தானே எறிந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் அந்த முதியவர் அதை விளக்குகின்றார். நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்தால் உறைந்து போயிருந்தாய், உன் மூளை வேலை செய்யவில்லை. நான் கல்லை விட்டு எறிந்ததும் பயம் மறைய ஆரம்பித்தது. நீ என்னை எப்படியாவது பிடித்து என்னிடம் சண்டைக்கு வர வேண்டும் என்று உன் மூளையை யோசிக்க ஆரம்பித்தது. யோசிக்க ஆரம்பித்தவுடனே நீயாகவே உன்னை காப்பாற்றி கொண்டு கீழே இறங்கிவிட்டாய். உன்னை உன்னாலேயே காப்பாற்றி கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதலில் புலப்படவில்லை. உன் பயம் உன் கண்ணை மறைத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று சொல்லிவிட்டு அந்த முதியவர் வந்த வழியை நோக்கி பயணித்து விட்டான். இதிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, பயம் எங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது.
0: என்னென்ன சொல்றான் பாருங்க.

0: திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: அன்னிசாயம் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு அற

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

நல்ல பாடல வந்து கேட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 102.6 அதே போல 102.8 இருக்கிறீங்க. ட்ரிபிள் டாப்டிட்டர் வசந்தமேஃபம் டோரலுக்கு இன்றைக்கு பக்கம் கூட அமைந்தது கலாம். சுபரான பாடல்கள் லொலித்துக் கொண்டே இருக்கிறது. சரி, நேரம் 4:43 ஆகிக் கொண்டிருக்கிறது. கனடாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக புதிய அந்த அமெரிக்கா கனடா மீது விதிக்கப்பட்ட 50% வரி இந்த மாதம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் மறுபடியும் கனடாவும் அமெரிக்காவும் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த வரி விதிப்பை குறைக்கலாம் அப்படின்ற எண்ணத்துடன் இப்போ வந்துட்டு இந்த புதிய வரி விதிப்பை குறைப்பதற்காக கனடாவினுடைய வர்த்தக அமைச்சர் டொமினிக், அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த், இப்போ இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு பயணம் சென்றிருக்கிறாங்க. எப்படியாவது இந்த 50% வரியை 25% குறைக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல இந்தியா பக்கம் நாங்கள் போகிறோம். இந்தியாவில் தான் அதிகமான இந்த நிறைய சம்பவங்கள் நடக்கும் இல்லையா. இப்போ இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் பாடசாலை அதிபர் ஒருவரை 27 கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பாடசாலையில் படித்த 2 அடிக்கடி இந்த திருட்டு சம்பவங்கள் செய்வதனால அதிபர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு இரவு நேரத்தில் அதிபரை வீட்டிலேயே திருடுறதுக்காக அந்த 2 இரவு நேரத்தில் போயிருக்கிறாங்க. அதிபர் கண்டுட்டார் இந்த 2 கண்டதுக்கு அப்புறம் அந்த 2 27 அந்த அதிபரை கூறி ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த அதிபர் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ மாணவர்கள் இருவரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. தரம் 10 கல்வி கற்ற மாணவர்கள். பாருங்க எப்படியெல்லாம் வஞ்சத்தை தீக்குறாங்க. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போடுதாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்ல பாடல்கள் வரும். இப்போ பாட்டு கேட்கலாம்.

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ஜூலை மாதத்தில் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஜூன் மாதத்தில் 6.5% பதிவாகியிருந்த நாட்டின் பணவீக்கம் ஜூலை மாதம் வரை 7.2% அதிகரித்துள்ளது. நாட்டின் நுகர்வோர் விலைச்சுட்டெண் மற்றும் மாதாந்த நுகர்வோர் பணவீக்க விகிதத்துக்கமைய இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் ஜூன் மாதத்தில் 3.3% பதிவாகியிருந்த உணவு பிரிவின் பணவீக்க விகிதம் ஜூலை மாதத்தில் 4.9% அதிகரித்துள்ளது. இதனிடையே ஜூன் மாதத்தில் 9.3% இருந்த உணவு அல்லாத பிரிவின் பணவீக்கம் ஜூலை மாதத்தில் 9.2% குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: வானிலை மாற்றம் காரணமாக டெல்லி உட்பட பல்வேறு பகுதிகளில் H1N1 மற்றும் பிற சுவாச தொற்று பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். டெல்லியில் உள்ள அரச மருத்துவமனை தலைவர் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலருக்கு இந்த நோய் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் மருத்துவமனைக்கு வரும் நோயாளர்கள் சிலருக்கு சுவாச பாதிப்புகள் காரணமாக ஆக்ஸிஜன் அளவு குறைவடைவதும் கண்டறியப்பட்டுள்ளது. திடீர் காய்ச்சல், இருமல், உடல்வலி, தலைவலி, தொண்டை வலி, உடல் நடுக்கம் மற்றும் உடற்சோர்வு ஆகியவை H1N1 நோய் நிலைமைக்கான அறிகுறிகள் என மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய மனிதியாள செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது பிரதான செய்தி 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜூப்பு குமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும அட்டகாசமான பாடல்கள் எடுத்துட்டு நானும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீளம் கொடுத்திருந்தும் கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01 2 2 7 5 0 0 1 அதே போல 01 2 2 7 5 1 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: 102 சுமார் 102 சுமார் அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கிறோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக சண்முகநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் சண்முகநாதன்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சும்மா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க
1: அக்கா? வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டுல இருக்கேன் அக்கா, ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். வசந்தம் பாடல்கள், இனிமையான பாடல்கள், பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் அக்கா.
0: நன்றி நன்றி. அப்புறம் இன்றைய பொழுதெல்லாம் எப்படி போனது?
1: பொழுதெல்லாம் இன்றைக்கு சத்தீஷ் ஸ்டோர்ஸ்ல இருக்கேன் அக்கா. சத்தீஷ் ஸ்டோர்ஸ்ல அனைவரும் பக்கத்துல தான் இருக்காங்க. நல்லதொரு டான்ஸ் பண்றதுக்கு நல்லதொரு பாடலை கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
0: அப்படியா?
1: ஓ, சத்தீஷ் ஸ்டோர்ஸ்க்கு வந்தேக்கா, அப்ப டக்குன்னு லைன் கிடைச்சிருச்சு பேசுறதுக்கு.
0: அதுதான்
1: இருக்காங்க எல்லாமே என்ன சுத்தி.
0: வணக்கம் வணக்கம் சக்தி ஸ்டோர்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே வணக்கம்.
1: ஓகே அக்கா.
0: ஓகே, அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்காங்க கேட்க போறீங்க
1: அக்கா? மனைவி விமலா தேவன், மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் உரக்கலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், மட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், மற்றும் நாகசனை சத்தீஷ் தோசில் அனைவருக்கும் எனது அண்ணாவன முருகையா குடும்பம், திருச்செல்வன் குடும்பம், விஜயகுமார் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், மற்றும் நாகஸ்தானையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், மற்றும் பாதுக்க சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், கொச்சிக்கடை ஈடனையா, ஆட்டோ விஸ்வநாதன், மற்றும் கந்தலையாவில் இருக்கும் வசந்தங்கேற்கும் சொந்தங்களுக்கும், உரக்கலையில் இருக்கும் சொந்தங்களுக்கும், அனைவருக்கும் நல்ல டான்ஸ் பண்றதுக்கு ஒரு இனிமையான பாடல் ஒன்று தாருங்கள் அக்கா. அழைக்கீனை வழங்கியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றி நன்றி.

0: தமிழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கும் வசந்தம் FM 102.8. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: இலங்கை மணி திருநாட்டின் சிறப்புமிக்க தலங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முருக தலங்கள் பற்றி நாங்கள் நோக்குகிற போது சிறப்புமிக்க முருக தலங்கள் இலங்கை மணி திருநாட்டிலே சிறப்பாக முருக வழிபாடு என்பது இலங்கை மண்ணில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுவிலே மண்டூர் மவுனபூசையேற்ற கண்டுதனாக கந்த கடவுள் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அதுபோல தொண்டைமனாறு செல்வ சன்னதி ஆலயத்திலே தொண்டர்கள் துதி செய்யும் அற்புத கடவுளாக எங்கள் செல்வ சன்னதி வடிவேலன் அமர்ந்திருக்கிறார். அதுபோல நல்லூரிலே அலங்கார கந்தனாக நல்லூர் கந்தசுவாமி பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிறப்புமிக்க மாவட்டபுரத்திலே மாருதா பூர்வீக வள்ளி அமைத்த ஒரு திருத்தலமாக அபிஷேக கந்தனாக மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயம் அமைந்திருக்கிறது. அதேபோல அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுகின்ற அந்த கதிர்காமம் கதிர்காமம் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் செப்புகிறார் திருப்புகளிலே, அந்த கதிரமலை கந்தனும் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே அமைந்திருக்கின்ற முருக தலங்களாக சிறப்பிக்கப்படுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறித்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0776-7670-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ரங்கசாமி திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பான சொந்த மாத்தலையில இருந்து ஃபரீதா வந்திருக்காங்க. வணக்கம் ஃபரீதா.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ஃபரீதா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. உங்களுக்கு குரல்லையே தெரியுது அந்த உற்சாகம் வந்து.
1: நல்லா ஒரே பாட்டு கேக்குறேன்.
0: அதுதான் என்ன, அப்படியே பாடல் கேட்டுட்டு இருக்குது.
1: வேற என்ன செய்ய?
0: ஆமா என்ன, சரி ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே, அடுத்த பாடல் அப்படியே அடுத்த பாடலை கேட்டுட்டு டீ எல்லாம் குடிங்க, சரியா? ஓகே. அடுத்த பாடல் யார் இருக்கவங்க கேட்க போறீங்க?
1: என்னோட குடும்பத்தா இருக்கும், வசந்த குடும்பத்தா இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து விடுங்கம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: அந்த மதம்
1: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம்
0: தானே. மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: சரி
0: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா நானா?
1: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் எதிர்பாரா பில்லாவிடம். கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
2: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புல்ல வரப்போற நல்ல போல யாருவ.
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மனித்யாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்
2: அன்பான மாலை நேர வணக்கம்
1: அன்பான மாலை நேர வணக்கம் வசந்தகுமார்.
2: சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: ஓகே, அப்புறம் என்ன செஞ்சு இருக்கீங்க?
2: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: அப்படியா, ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிங்களா?
2: ராஜ்குமார் மும்தாஜ் பேகம் அருள்மொழி இவர்களுக்காக கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டால் பருத்தத்துறை யாழ்ப்பாணத்தை இணைக்கின்ற பெரும் போக்குவரத்து வீதி நெரிசல்களினாலே அந்த பாதைகள் பூட்டப்பட்டிருக்கும். நடந்து அடியார்கள் பாதணிகளின்றி ஆலயத்தை சென்றடைகின்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஏனெனில் ஆலய வளாகத்திலே பாதணிகளோடு நடமாடுவது முற்றிலும் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாலை பொழுதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அருமையான காட்சி நித்தமும் நல்லூருக்கு செல்பவர்களுக்கு தெரியும். திருப்பள்ளி எழுச்சி பூஜை இடம்பெறுகிற வேளை அங்கே சிறப்பாக ஒரு நல்லூரிலே இந்த திருவிழா காலங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியது அங்க பிரசனம் செய்கின்ற அடியவர்களை, ஆணடியவர்களை நிறை நிறையாக காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அங்க பிரதட்சணம் செய்கிற பெரும் பெரும் நிறைய பக்தர்களை நாங்கள் இந்த நல்லூரிலே தான் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாங்களாக குழுமமாக குழுமமாக வருகை தந்து அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த மண் விண்மண பரப்பிலே அங்க பிரதட்சணம் செய்கிற ஒரு காட்சி ஒரு தனித்துவமான காட்சியாக இருக்கிறது. எனவே முருகனுக்கு அரோகரா, நல்லூர் கந்தனுக்கு அரோகரா என்று காலை பொழுதிலே பக்திமயமான ஒரு சூழலை நல்லூர் ஆலய சூழலிலே நாங்கள் கண்டு கழித்து ஆனந்தம் கொள்வது நல்லூருக்குத்தான் ஒரு தனித்துவமானது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வசந்த எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக பதிலில இருந்து ஞானகுரு வந்திருக்காங்க. வணக்கம் ஞானகுரு.
1: பிரிமான மாலை வணக்கம் ஸ்ரீரூபி.
0: வணக்கம் வணக்கம்.

0: அப்படியா, அதுதானே அப்படியா, அதே எனர்ஜியோட நீங்க இருக்கணும், நீங்க கால் பண்ணணும்ன்றதுக்காகவே எனர்ஜியான பாடல் தந்துட்டு இருக்க.
1: எனக்கு முடிஞ்சா இந்த வேதாள படத்துல இருந்து வீர விநாயகர் வெற்றி விநாயகர் பாடல் தரங்க.
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரியா,
1: சரி. பாடல் கேக்குறது வந்து அண்ணாமலை இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளையரான காயத்ரி, தக்ஷிலா தேவி, கிருதார்த்தி, சன்னிதன்யா மற்றும் நண்பர்களான ரில்வான், பாரதி, சுதர்ஷினி, மேரி, வதன ரம்யா, மெடோனா மற்றும் கெந்தக்குலை, ராஜமாணிக்கம் அவருக்கும்
0: பழுத்தாங்க. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி. ரூபி
0: நன்றி. அடுத்த ஒரு சுப்ரமணிய பாடல் இருக்கு, அவர் கேட்ட அந்த பாடலையே கொடுத்துடலாம்.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காகவே நம்மளுடைய அன்பான சொந்தம் சரோஜினி வந்திருக்காங்க. வணக்கம் சரோஜினி.
1: அன்பான மாலை நேர வணக்கம் மேடம்.
0: அன்பான வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
1: அதுதான்
0: நன்றி.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: அடிப்படைய கூட்டு பேசு
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: இது மக்கள் சூடிய மகுடமே
1: நல்லவர்கள் என் மதமோ ஆண்டவன் அந்த மதம்.
4: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவரவன் நினைக்கிற மதம் தானேடா.
5: பிள்ளனானா, மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
4: சரி
5: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்குமா நானா?
4: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
6: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தல்.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: அன்பதன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. இப்போ என் கூட பேசுறதுக்காக எட்டியாந்தொட்டியிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அருள்மொழி
0: நன்றி.

திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் திரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நீர்கொழும்புல இருந்து நிசாம் வந்திருக்காங்க. வணக்கம் நிசாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். உங்களோட பேரை சொல்ல மறந்துச்சு.
1: அப்படியா? நன்றி நன்றி நன்றி. அப்புறம் என்ன செஞ்சு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
2: கடையில உங்களோட நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கிறோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய அன்பு தங்கச்சி முனீரா, அயோக்கியா மூசாத் மச்சன், ரீமா, வசந்தம் சொல்லும் அனைவருக்காகவும் கேப்போம் அக்கா.
1: ஓகே, ரொம்ப நன்றி
2: ரொம்ப நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: ஒலிகார்மிக்கு பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.

0: மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை இசை ரசிகர்களால் கொண்டாடப்படும் கானக்குயில் நந்தாமாலினி காலமானார். இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கு அன்னாசி ஏற்றுமதி. சிறைச்சாலைகளில் ஏற்படும் மோதல்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளவும் பதிலளிக்கவும் ஒன்றிணைந்த பொறிமுறை. மொனராக்களை கும்புக்கண வாகன விபத்தில் 5 பலி, 3 வைத்தியசாலையில். எல்னினோ வாழ்நாளில் மறக்க முடியாத காலநிலை வடுக்களை விட்டுச் செல்லும், பிரித்தானிய வானிலையாளர்கள் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை குழாத்தில் மாற்றம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். இலங்கை இசை ரசிகர்களின் கானக்குயில் நேற்று மௌனித்தது. சிங்கள ரசிகர்களின் உணர்வுகளுக்கு தனது குரலால் உயிர் கொடுத்த நந்தாமாலினி தனது 83வது வயதில் காலமானார். காதல், தவிப்பு, பிரிவு, கோபம் போன்ற உணர்வுகளை தனது பாடல்களால் வெளிப்படுத்தியுள்ள நந்தாமாலினி சமூக பிரச்சினைகளுக்கு எதிராகவும் தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தார். மிகவும் வலுவான பெண் ஆளுமையாக அடையாளப்படுத்தப்படுகின்றார் நந்தாமாலினி. இலங்கையின் இசைத்துறைக்கும் மக்களுக்கும் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் 3 நாட்களுக்கு தேசிய துக்கத்தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக இலங்கை இசைத்துறையின் அடையாளமாக ஜொலித்த நந்தாமாலினி அலுத்கம லெச்சுவந்துவே பிரதேசத்தில் சாதாரண குடும்பத்தில் 9 பிள்ளைகளில் 4வது பிள்ளையாக பிறந்தார். 1956 பாடல் போட்டியொன்றில் தங்கப்பதக்கம் வென்றமையை அடுத்து இலங்கை வானொலியில் சிறுவர் மலர் பகுதியில் சின்னஞ்சிறு பாடகியாக இணைந்து கொண்டார். அவருக்கான அழைப்பு இலங்கை இசைத்துறையின் முக்கிய அடையாளமாக திகழ்ந்த WD அமரதேவவிடமிருந்து கிடைக்கப்பெற்றது. 1963 முதலாவது வர்ண சிங்கள திரைப்படத்தில் நாரத திசாசேகரவுடன் இணைந்து அவருக்கு பாடும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அதே வருடம் சிறந்த பாடகிக்கான விருதை பெற்றுக்கொண்ட நந்தாமாலினி இலங்கையின் மிக உயரிய விருதுகள் பலவற்றை பெற்றுள்ள பாடகியாவார். இசைத்துறையோடு மாத்திரமன்றி சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக நந்தாமாலினி பல்வேறு பாடல்களை பாடியுள்ளதோடு தனது கருத்துக்களை நேர்பட முன்வைத்துள்ளார். 2022 இடம்பெற்ற போராட்டத்தின் போது அவரது குரல் அங்கு ஒலித்தது. இந்நிலையில் நந்தாமாலினியின் 82வது பிறந்த தினத்தின்போது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் அவரது பெயரில் விசேட கலையகம் ஒன்று பெயரிடப்பட்டது. நந்தாமாலினியின் தேகம் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நுகேகொட விஜயபா மாவட்டத்திலுள்ள நந்தாமாலினி சங்கீத ஆசிரமத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 5 பொருளை மயானத்தில் இறுதி கிரியைகள் இடம்பெறவுள்ளன. அமைச்சர் நலிந்த ஜாயதிச, எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள், கலைஞர்கள் உள்ளிட்ட பெருமெண்ணிக்கையிலானோர் மறைந்த நந்தாமாலினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தருகின்றனர். ஏற்றுமதி துறையில் மற்றொரு மைல்கல்லை அடையாளப்படுத்தி இலங்கையின் இயற்கை அன்னாசி இன்று பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. 2030 36 பில்லியன் ஏற்றுமதி இலக்கை பூர்த்தி செய்யும் நோக்கில் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சின் ஆலோசனைக்கமைய இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையுடன் இணைந்து குறித்த பாரிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சந்தைக்கு இலங்கையின் இயற்கையான சுவையுடைய அன்னாசி ஏற்றுமதி செய்யும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் பயிர் பாதுகாப்புக்கு தேவையான முழுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது முதற்கட்டமாக இன்றைய தினம் ஒரு தொகை அன்னாசி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலையீட்டுடன் விவசாய துணைக்களம், தேசிய பயிர் தனிமைப்படுத்தல் சேவை வழங்கப்பட்டு தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் பிரதிபலனாக குறித்த வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடிந்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள இலங்கைக்கான கன்சியூலர் ஜெனரல் அலுவலகத்தின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றிருந்தது. முதலாவது தொகுதி அன்னாசியை கொள்கலன்களை அனுப்பும் CR எக்ஸ்போ தனியார் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் அவசர நிலைமைகளை முன்கூட்டியே இனங்காணுதல், அது தொடர்பில் செயல்படுதல் மற்றும் கைதிகளின் நலன்புரி விடயங்களை முறையாக முன்னெடுப்பதற்கு ஒன்றிணைந்த பொறிமுறையொன்று ஏற்படுத்தப்படவுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அவசர நிலைமைகளுக்கு மத்தியில் கடமையில் இருந்தபோது உயிரிழந்த அதிகாரிகளுக்காக நட்டையீடு வழங்குதல் மற்றும் அவர்களை நினைவு கூறும் நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. சிறைச்சாலை அவசர நிலைமைகள் ஏற்பட்டால் பிரதேச ரீதியில் இணைப்பை பேணி அரச நிறுவனங்களை ஒன்றிணைந்த பொறிமுறையூடாக அவசர பதிலளிப்பை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக அரசு அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் சந்திப்பொன்று அமைச்சர் ஹர்ஷன நாணேக்கார தலைமையில் இடம்பெற்றது. பிரச்சினைகளை முன்கூட்டியே இனங்கண்டு அவசர பதிலளிப்பு, கைதிகளின் நலன்புரி விடயங்களை முறையாக முன்னெடுப்பதற்கான பொறிமுறை கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையிலும், புதிய மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலையை கேந்திரமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அமைச்சரவைக்கு விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஹர்ஷன நாணேக்கார தெரிவித்தார். மொனராகலை கும்புக்கன 14 கட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 3 காயமடைந்துள்ளனர். இவ்வாறான விபத்துகளை தடுப்பதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் டேக்கியா வழித்தடங்களை பாதுகாப்போம் வேலைத்திட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் விழிப்புணர்வு ஊட்டி வருகின்றோம். டிராக்டர் ஒன்றும் டிப்பர் ரக வாகனம் ஒன்றும் ஒன்றோடொன்று மோதிய நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. டிராக்டரில் கவலியத்த தேவாலயத்துக்கு பயணித்த யாத்திரியர்கள் சென்றுள்ளனர். மொனராகலையிலிருந்து புத்தல நோக்கி பயணித்த டிப்பர் வண்டியில் குறித்த டிராக்டர் மோதுண்டுள்ளது. டிராக்டரில் பயணித்தவர்களே உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் யாழ தேசிய சரணாலயத்துக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஜீப் வண்டி விபத்துக்குள்ளானதால் அதில் பயணித்த 3 காயமடைந்துள்ளனர். குறித்த 2 ஜீப் வண்டிகளை செலுத்திய சாரதிகளும் 15 வருடங்களாக குறித்த சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்தை அடுத்து பின்னால் வந்த ஜீப் வண்டியின் சாரதி அதனை கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். குறித்த சாரதிக்கு 15 வருடங்களாக சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பூகோள அரசியல் நிலைமைகளினால் பலைய கடல்சார் மற்றும் பொருட்கள் விநியோக செயல்பாடுகளுக்கு உருவாகியுள்ள புதிய வாய்ப்புகளுக்காக இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை அரசாங்கமும் உலக வங்கியும் சுட்டிக்காட்டியுள்ளன. அமைச்சர் அருண கருணாதிலக மற்றும் உலக வங்கியின் கூட்டு பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது குறித்த விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. துறைமுக முதலீட்டு செயல்பாடுகளை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் வணிக ரீதியிலும் வலுவாக முன்னெடுப்பதற்காக உலக வங்கியின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்வது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த செயல்பாடுகளுக்கு விசேட நிபுணர்களின் ஆலோசனை பெற்றுக் கொள்வதற்கு உலக வங்கியின் கூட்டு பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அவ்வாறான ஆலோசகர் ஒருவரை இணைத்துக் கொள்ளும்போது அதற்கு தேவையான நிதி உதவிகளை உலக வங்கியின் கூட்டு ஒதுக்கீட்டினூடாக வழங்க இணக்கம் பெறப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைச்சு, துறைமுக அதிகார சபை, அரச நிறுவனங்கள் இணைந்து மிகவும் விரிவான நிறுவன பொறிமுறையை ஏற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண கருணாதிலக இதன்போது குறிப்பிட்டார். தேசிய லாஜிஸ்டிக் கொள்கைக்காக அமைச்சு மட்ட உள்ளக குழுவை நியமிப்பது தொடர்பிலும் அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று வருகை தந்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் நாலக்க குடஹேவா லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். ஹோட்டல் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் லஞ்ச ஊழல் குற்ற விசாரணை ஆணைக்குழு முன்னெடுக்கும் கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளில் வாக்குமூலம்

0: தற்போதைய எல்நினோ நிலை வாழ்நாளில் மிகவும் மறக்க முடியாத காலநிலை தொடர்பான ஞாபகங்களை ஏற்படுத்தும் என பிரித்தானிய வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2027 ஆண்டு மிகவும் வெப்பநிலை கூடிய வருடமாக காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பசிபிக் கடலில் உருவாகி வரும் எல்நினோ நிலைமை வாழ்நாளில் நினைவுகளை விட்டுச் செல்லும் மிகவும் மோசமான நிலைமையாக காணப்படும் என பிரித்தானிய வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இவ்வாறான கடுமையான காலநிலை மாற்றமானது புவி வெப்பமடைதலை அதிகரித்து தீவிரமான காலநிலை விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மனிதன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள காலநிலை விளைவுகளின் அழுத்தங்களுக்கு மேலதிகமாக 2027 ஆண்டு மிகவும் உஷ்ணமான வருடமாக காணப்படும் என பிரித்தானிய வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உலகம் முழுவதும் காலநிலை சுழற்சி தற்போது பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. இந்தியாவில் பருவப்பெயர்ச்சி மழை வீழ்ச்சி வழமையான நிலையை விட குறைவடைந்துள்ளது. மேலும் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் சூறாவளி செயல்பாடு குறைவடைந்துள்ளமையே இதற்கு காரணமாகும்.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: இந்தியாவுக்கு எதிராக நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை குழாத்தில் இரண்டு புதுமுக வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர். காமில் மிஷாரா, சஹான் ஆரச்சிகே ஆகிய இருவரை இலங்கை குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள புதிய வீரர்கள் ஆவர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நிஷான் மதுஷ்கவுக்கு பதிலாக காமில் மிஷாராவும், காயமடைந்த தினேஷ் சந்திமாலுக்கு பதிலாக சஹான் ஆரச்சிகேவும் குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். அணித்தலைவராக தனஞ்சய டி சில்வாவும் உபத்தலைவராக கமிந்து மெண்டிஸும் தொடர்ந்து செயல்படுவார்கள். லஹிரு உதார, காமில் மிஷார, பசிந்து சூரிய பண்டார, கமிந்து மெண்டிஸ், தனஞ்சய டி சில்வா, சஹான் ஆரச்சிகே, சொனால் தினூஷ, நிரோஷன் திக்வெல்ல, கேஷரன் வாந்த, பிரபாத் ஜாயசூரிய, மிலான் ரத்நாயக்க, லஹிரு குமார, அசித பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் இம்முறை இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இடம் பிடித்துள்ள இலங்கை வீரர்கள் ஆவர். எதிர்வரும் 23 தேதி முதல் 27 தேதி வரை கொழும்பு SSC மைதானத்தில் போட்டி நடைபெறவுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: இலங்கை இசை ரசிகர்களால் கொண்டாடப்படும் கானக்குயில் நந்தா மாலினி காலமானார். இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கு அன்னாசி ஏற்றுமதி. சிறைச்சாலைகளில் ஏற்படும் மோதல்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளவும் பதிலளிக்கவும் ஒன்றிணைந்த பொறிமுறை. மொனராகலை கும்புக்கண வாகன விபத்தில் 5 பலி, 3 வைத்தியசாலையில். எல்நினோ வாழ்நாளில் மறக்க முடியாத காலநிலை வடுக்களை விட்டுச் செல்லும் பிரித்தானிய வானிலையாளர்கள் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை குழாத்தில் மாற்றம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.
2: நிமிர்ந்த நடை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: சம்பா சம்பாலே சும்பலே சம்பா சம்பாலே

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: புல்ல வரப்போன நல்ல போல யாருவ
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

0: அந்த மதம்
1: இன்ன மதத்திலேயே நிக்கிற எல்லாருக்கும் பொதுவான மதம் அவனவன் நினைக்கிற மதம்
0: தானே. மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: சரி
0: எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியுமா நானா?
1: நீ வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா, நல்லூர் கந்தனிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: 25 தேதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
1: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076 76 70 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

வணக்கம். நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேர்கள் இப்போது முதல் கேட்கலாம். அத கோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3085 வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 42, 48, 59. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 5, 42, 48, 59. ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கியூ. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 4971 வெற்றி இலக்கங்கள் முறையே 21, 31, 37, 59. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 21, 31, 37, 59. வெற்றியீட்டிய ராசி மகரம். ராசி மகரம். சூப்பர் மோலிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3259 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 6, 37, 49. மீண்டும் ஒரு முறை 2, 6, 37, 49. ஆங்கில எழுத்து எஸ். ஆங்கில எழுத்து எஸ். சனித்தவிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5420 வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 72, 74, 77. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 5, 72, 74, 77. ஆங்கில எழுத்து சி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி. அபிவிருத்தி லோத்தர் சபையின் கப்புருக்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 2435 வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 13, 29, 46. மீண்டும் ஒரு முறை 5, 13, 29, 46. ஆங்கில எழுத்து எஃப். சூப்பர் இலக்கம் 30. ஆங்கில எழுத்து எஃப். சூப்பர் இலக்கம் 30. சசிரிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1089 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 25, 45. மீண்டும் ஒரு முறை 2, 25, 45. சுப்பிரதன சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 993 வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 6, 5, 7, 7, 8. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 1, 6, 5, 7, 7, 8. ஆங்கில எழுத்து ஓ. ஆங்கில எழுத்து ஓ. ஜெயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 467 வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 7, 7, 8. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 5, 7, 7, 8. ஆங்கில எழுத்து ஓ. ஆங்கில எழுத்து ஓ. இவைகள் தான் நேற்றைய தினம் சீற்றிழக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நான் ராஜா ராஜா சொல்லி சேதுபதி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காகவே லோஷா வந்திருக்காங்க. வணக்கம் லோஷா.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா சொன்னீங்க.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் லோஷா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: பாட்டு கேட்டு வந்திருக்கேன்க்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே லோஷா. அப்புறம் ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊர் பக்கம் எல்லாம் வெயிலா இருக்கு.
0: வெயிலா இருக்கு? அடடா, என்னடா இது? ஒரு சிலர் வெயில் வெயில்னு சொல்றீங்க, ஒரு சிலர் மழைன்னு சொல்றீங்க. ஒரே கன்ஃபியூஸா இருக்குது. ஒரே கன்ஃபியூஸா இருக்குதுன்னு சொல்லி சொன்ன. ஓகே ஓகே லோஷா. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சிட்டேன்.
0: ஓகேமா ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் வசந்த மலை பாட நினைவிற்காகவும் வசந்தம் கேட்டு நினைவிற்காகவும் எனக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: அருள் திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் கேட்டு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஃபர்சானா, எப்படி இருக்கீங்க?
1: அரபநகர் பர்றே பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்காங்க கேக்க போறீங்க?
1: என் கனவில் அப்துல் ஜபார், மகன் மகள் சிபாயா, கதிகா குட்டி, பக்தாவுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிபானிக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, எலி திரைப்படத்துக்காக.

0: நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை ராதிகா.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக மாத்தலையில இருந்து ரீனாஸ் வந்திருக்காங்க. வணக்கம் ரீனாஸ்.
1: வணக்கம், எப்படி சோமா இருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே ஓகே, அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: வீட்ல.
0: அப்படியா? ஓகே ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: ஓகே ஓகே, என்ன யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: மம்முட்டியான் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். மும்தாஜ் பேகம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மும்தாஜ் பேகம். அது என்ன ஒரு ரகசியம்? பிரசாந்த் பாட்டு போனது அடுத்த செகண்ட் நீங்க கால் வந்துட்டு என்ன என்ன ரகசியம்?
1: உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்தேன். பிரசாந்த் சாங் சூப்பர், உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.

0: நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வசனம் கேர் பண்ணிருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நானும் இன்னும் இல்ல. ஷோ எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடணும்.
1: நன்றி.
0: வணக்கம்.

102.6 அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி

0: வணக்கம்
1: இரவு நீர வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கெல்லாம் கேக்க போறீங்க?
2: நன்றி.

0: சுமார் 102 செமிட்டியில் இவர் செயல் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் நம்மளுடைய கானா சுதாகரனுடைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச சுரேஷ் வந்திருக்காங்க. வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே சுரேஷ், சாப்பிட்டீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
1: அக்கா உங்களுக்கு அறியும், காவத்தில் இருக்கிற நல்ல பாடல்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: FM.lk.lk.lk.
1: ஒலிக்கானமிக்கு பாடலில் தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்வில் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நிற்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நானும் சும்கலான்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9:01.

வந்துச்சு. காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள், சோக பாடல்களை கேட்டு மகிழுங்கள். பழைய நினைவுகளை மீட்டக்கூடிய சோக பாடல்கள் உங்கள் இசைக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கும் இன்றைய இராப்பொழுதில். அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சோக பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் ஆட்டோ விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல்? சரி, முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் மன்னித்துக் போறீங்க பாடலுக்காக?
1: அந்த பாடலை கேட்க சார், காவத்த நீலகாசம் ரம்சி குடும்பத்தாயும், கட்டால இருக்கும் மர்ம ஜெயன் குடும்பத்தாயும், கோயில இருக்கும் மர்ம அருள் செல்லி பனாவத்தில் இருக்கும் மர்ம சங்கீதா குடும்பத்துக்காகவும், வானொலி மகள் அருள்மொழி முந்தாஸ்தகம் ஹோதன் ஈடன் மரசூப் சின்ன மகாதேவன் கிரிச்சாயமா மானமூர்த்தி இமேனவேலியா சோமஸ்ரீ தயானா உமாச்சந்திரன் கிருஷ்ணபக்தன் சுலைமான் தமகநாதன் புகந்தலா தாராணியம்மா சரோஜனிம்மா
0: நன்றி.

0: இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இப்போது எங்களோட அழைப்பில் கருணா. வணக்கம் கருணா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் உங்களை போலவே. சோக பாடல்கள் பிடிக்குமா? பிடிக்குமா? சரி கருணா, இப்ப என்ன செய்றீங்க? வீட்லயா?
1: இல்ல, வந்து வேலை முடிச்சு ரூம்ல இருக்கிறேன். ரெண்டரை மணிக்கு போகணும் வேலைக்கு.
0: அப்படியா?
1: ரெண்டரை மணி போயிட்டு 12 மணிக்கு வருவேன். அது 4 மணிக்கு 8 மணிக்கு வருவேன்.
0: சரி சரி சரி, சொல்லுங்க கருணா, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: நான் கேக்குற பாடல் தரீங்களா?
0: என்ன பாடல்? அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் பேஸ்புக் வழியாக. பலாங்குடி இருந்து அவனாசி வைஜந்தி மாலா, வணக்கம் தம்பி என்று வந்திருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வினோதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வரலாம். பண்டாரவள் இருந்து அன்பு கலந்த வணக்கம் என்று பார்த்திருக்காரு. வணக்கம் வினோதன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கா. தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். எட்டியாந்தொட்டி பரசல்ல வீதியிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வரலாம். அன்பு மனைவி பிரேமராணி ஆசிரியை, அபிஷாலினி, கவினேஷ், ஈவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தஸ்வரா, விசேஷனி, எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம். சாந்தி குடும்பம், சரஸ்வதி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், மணி குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை ட்ரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. பிரசாந்த் சிராஜ் அன்பு வணக்கம் என்று வந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொடுங்கள். நீரற்ற ஓடமாய் உன் நினைவுகள் எல்லாம் படகில் தனிமையில் தத்தளிக்கிறேன் உன் தரிசனத்திற்காக. தவம் கலந்து ஃபஸ்லி அந்த கவிதையோடு வந்திருக்கிறார். ஹாஷினி வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு என்னை எடுத்துக் கொள்ளுங்க. நான் மட்டக்கடப்பு அரசை அடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசடின்னு நினைக்கிறேன். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொடுங்கள். செந்தூல் பத்தனையூர்லிருந்து வீரையா திருச்செல்லும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. சோக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய வெள்ளி வசந்த நிலாவில். அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம் எங்களோடு விமலா தேவி. வணக்கம் விமலா தேவி.
1: பழைய பாடல்களுக்கும் பழைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதே போல் வாழ்ந்தவர்கள் தான் சிறப்பாக வாழ்கிறார்கள்.
0: நன்றி, அருமை. சொல்லுங்க,
1: பாட்டு தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: ஆயிரத்தில் ஒருவன் வருந்து உன்னை நான் சந்தித்து
0: அன்பு கலந்த வணக்கம். நவீன் நிகழ்ச்சிக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ரஞ்சனி கொஸ்டன்ல இருந்து அன்பு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப நன்றி. அதே போன்று நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். விது, அனு, ராயு, வினோ குமார், கண்டலடி, வாகரை குமார் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். குமார் எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. நாவல்லிப்பேட்டிலிருந்து கிருஷ்ணசாமி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். வணக்கம். அதே போன்று நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சுவேந்திரன் நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா, மறுசுக் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் சகோ என்று சொல்லிக்கொண்டே பாடல்கள் அருமையாக இருக்கிறது. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காங்களாம்.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 102.6 102.8 நிலவரிசையில் இலங்கையிலிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களோட அழைப்பில் சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சொலிபுரம் சாந்தா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லமா இருக்கிறேன் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் சாந்தா.
1: நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி சாந்தா. சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டீங்களோ?
0: நானும் சாப்பிட்டாச்சு. சரி சாந்தா, இந்த பாடலை கேட்கும் போது பழைய நினைவுகள் எல்லாம் வருதா? என்ன யோசிச்சு சொல்றீங்க? சரி சாந்தா, சொல்லுங்க, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: வசந்த நேரனவே
0: இருக்க எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி, அன்பான வணக்கம் புவனேஷன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாகரிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. அஸ்வின் தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக, சிங்காரவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கா. சுவாமி மலை ராஜகோபால் பாலா வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் பாசையூர் எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அன்பான வணக்கம் வரலட்சுமி கொடையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. இரவு பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க போனிஷனா? கவிதைகளின் காதலின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய பேரை சொல்லலை. பெரிய நிலாவணி கிருஷ்ணா அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். வணக்கம். சென்னையிலிருந்து நாகராஜன் இரு பொழுதோடு இணைந்திருக்கின்றேன் என்று பகிர்ந்திருக்கிறார். பாடல்கள் அருமையாக இருக்கிறது. நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். திவான் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பலாங்குடியிலிருந்து குமாரி என்று சொல்லியிருக்கிறார்.

0: காலங்களை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சோக பாடல்கள் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் ஹர்ஷாட், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க ஹர்ஷாட்?
1: என்ன
0: பாடல்?
1: நன்றி.
0: வணக்கம்.

0: அரசநகர் ஃபரிதா அழைப்பின் வழியாக இருந்திருக்கிறாங்க. வணக்கம் ஃபரிதா.
1: வணக்கம்.
0: ஃபரிதா சொல்லுங்க, வசந்த லீலாவின் பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. இரவுகள், இந்த இரவு நேரத்துல இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும் போது, அதாவது உங்களுக்கு பழைய பாடசாலை காலங்கள் வருதா? எல்லா ஞாபகங்களும் வருதா? சரி சரி சொல்லுங்க ஃபரிதா.
1: எனக்கு ஒரு பாடல் இருக்காங்களே.
0: என்ன பாடல்?
1: நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, அந்த பாட்டு.
0: நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. சரி, முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்டதற்கு?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கோம். எல்லா அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. அன்பான வணக்கம் புவனேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க? சொல்லிக்கொண்டு சவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாக்க இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே அன்பு வணக்கம் புவனேஷ், நானும் நிகழ்ச்சி விட்டுருந்திருக்கின்றேன், பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்லிக்கொண்டே அல்கோலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் மகேந்திரன் அதிபர். வணக்கம் என்று சொன்னேன், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள்.

0: பொன்மன செல்வன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவிகிறது. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0301 அல்லது 0312 775 111 எனக்கு தோறும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களோட அழைப்பில் மாலினி வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சரியான
0: மழை. அப்படியா? சரி அம்மா, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: நான் மட்டும்.
0: சரி, உங்களுக்கு
1: என்ன
0: பாடல்?
1: நிம்மதி
0: என்ன விலை? சரி, முயற்சிக்கிறேன். நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இன்றைய வெள்ளி வசந்த நிலாவில் சோக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் சுபாஷ் சந்திர போஸ். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. நேர்கள் சந்தோஷமா இருக்கும் போது புவனேஸ்வரன் என்ன கூற? சரி, சொல்லுங்க பாபம். சுபாஷ் சந்திர போஸ், உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் சோக பாடல்கள் ரொம்ப பிடிக்குமா?
1: சோக பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: அதிலும் யாருடைய பாடல்கள் அதிகமாக பிடிக்கும்?
1: எனக்கு சோகத்திலேயே மோகன் ரோஸ்.
0: சரி, அடுத்து ஒரு நல்ல பாடல் காத்திருக்கிறது.
1: எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும்.
0: நல்ல பாடல், முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கோம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இரவு பொழுதின் தாலாட்டாய் அம்மாந்தூரிலிருந்து ஜெமிலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. வணக்கம் ஜெமிலா.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஜெமிலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் உங்களை போலவே.
1: நல்ல பாடல் தெரிவு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க ஜெமிலா, யாரெல்லாம் இருக்கிறார்கள் பாடல் கேட்பதற்கு?
1: ராஜேஸ்வரி அம்மா, அம்பாசுரை மருது, சின்னையா மகாதேவன், அருள் சந்திரா, சோமசிரி ஐயா, அம்பாந்தோட்டை சாயிரா, முத்தாஸ் பேகம், அர்பா நகர் பரீதா, அனுராதபுரம் பாரூக், அவர்களுக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி, எனக்காக வேண்டி கேட்கிறேன்.
0: சரி, எல்லோருக்காக வேண்டியும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

ஒலிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

ஆற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்போம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: தள்ளாடும் நெஞ்சங்களே, கொஞ்சம் தலைநிமிர்ந்து பாருங்களே, சர்வலோகத்தின் வல்லவர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். கண்ணீரை கப்பல் ஓட்டும் நெஞ்சங்களாய், பாலைவனத்தையே வாழ்க்கையில் சுமக்கும் உள்ளங்களாய் நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் நில்லுங்கள். வனாந்திர வாழ்க்கையில் யாக்கோவும் அலைந்தவன் தான். இந்த வல்லவர் கைவிட்டு விட்டாரா? கண்ணீர் வாழ்க்கையில் அந்த யோசிப்பும் நடந்தவன் தான். இந்த நல்லவர் மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அதே வல்லவர் உன்னுடனே, அதே வல்லவர் நம்முடனே.

நேர்களிடருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 திகதி சனிக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் திருமண பந்தங்களில் ஏற்படக்கூடிய உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அழைக்க வேண்டிய இலக்கம் 01127 5001 அதேபோல 01127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் பிரிவு பாடல்களையும் கேட்கலாம்.

நூற்றி அடுத்து சுமார் நூற்றி அடுத்து சுமிட்டாலை வரிசையில் வசந்தத்தின் சந்தோஷார நிகழ்ச்சி இருந்திருக்கிறோம். இன்றைய நாடுமே கூட ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி எட்டாம் தொட்டிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி அடைந்திருந்தாங்க. அவரும் கூட மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, வினித்

அனீஃபா அவர்களையும் நிகழ்ச்சி நடத்துகளுங்கள் சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல வகைத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இன்றைய பொழுது அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தாங்க. அன்பு மகள் அர்ஷினி, மும்தாஜ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி, அம்பாந்தோட்டு ஜமீலா மற்றும் நாவலப்பிட்டிய தேஜா ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலநேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷம், நண்பர் உஷாந்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்துக்கணுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் மா சகோதரி ஸ்ரீ ஸ்ரூபி, எப்படி நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி அட்டன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, காலை வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடந்துக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி இந்துகளை அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

காலை பொழுதின் வாழ்த்துக்கள் சந்தோஷ்சாரல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான அன்பு சொந்தங்கள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காடை வணக்கம் அக்கா மட்டக்கிழப்பு கொக்கு வீட்டில இருந்து சிவரஞ்சனி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும்னு சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை பொழுது வணக்கம் சகோதரி சொல்லி அரையம்பதியிலிருந்து இதய ரத்தினம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான